Racing. Freedom! He was chasing.

நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வானிசை வானொலியின் அன்பான இதமான வள்ளி மாலை வணக்கங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகளை நேர்கள் 88.9 FM ஊடாக மற்றும் winfm.org.in இணையத்தின் ஊடாக கேட்டு மகிழலாம். மேலும் எங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் ஊடாக உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நான் உங்கள் அன்பின் இவ்வாறு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு சிந்தனை ஒன்று. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய் என்று கூறி இவ்வாறு நிகழ்ச்சியை ஓர் இனிய பாடலுடன் ஆரம்பிக்க போகின்றோம். இது ஒரு ஆல்பம் பாடலாக அமைகின்றது. நெஞ்சு நிறுத்த என்ற ஒரு இனிய பாடலை ஒலிக்க கேட்போம். இது உங்கள் வானிசையின் வார நிகழ்ச்சிகள்.

0: நேர்களை நினைத்திருப்பது 88.9 FM ஊடாக வின் எஃப்எம் வானிசை வானொலி நிகழ்ச்சிகளுடன் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நேர்கள் 88.9 ஏரியப்பன் எஃப்எம் ஊடாக அல்லது வின் எஃப்எம் டாட் ஓஆர்ஜி டாட் என்ற இணையத்தினூடாக கூட கேட்டுமாகலாம். மேலும் எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலூடாக உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கூட நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். மெல்பர்னிலிருந்து ஒலிபரப்பாகும் இந்த வானிசை வானொலியில் எங்களுடன் இணைந்து நேரடியாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மூன்று திறமையான மாணவிகள் இணைந்திருக்கிறார்கள். கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவரின் அருமையான குரல். கல்வி என்பது மதிப்பெண்களுக்காக மட்டுமல்ல, வாழ்க்கை உயர்த்துவதற்குக்கான ஒரு மிக முக்கியமான பயணம் என்பதை குறிக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு அழகான பயணத்தை பற்றியதுதான். தமிழ் மொழியின் பேச்சு திறன், சிந்தனை திறன் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் சிறப்பு மிக்க மேடையான கம்பன் கழகத்தின் வெல்லும் சொல் தேசிய பேச்சு போட்டி குறித்து இன்று நாம் பேசப்போகின்றோம். 11வது ஆண்டை எட்டியுள்ள இந்த போட்டி இந்த ஆண்டு 40 அணிகளின் பங்கேற்புடன் புதிய சாதனையை படைத்துள்ளது. தமிழின் இனிமையை, பேச்சின் வலிமையை, தன்னம்பிக்கையின் உயரத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டிய மூன்று இளம் சாதனையாளர்கள் இன்று எங்களுடைய நிலையத்தில் இருக்கின்றார்கள். அந்த வகையில் பாரதியார் கூறிய ஒரு சிந்தனை தான் மனதில் வருகின்றது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். அதாவது ஒரு கனவு, ஒரு முயற்சி, ஒரு மேடை, இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தால் சாதனைகள் உருவாகின்றன. கம்பன் கழகம் ஆஸ்திரேலியா நடத்திய வெல்லும் சொல் 2026 தேசிய அளவிலான பேச்சு போட்டியில் தேசிய சாம்பியன் பட்டத்தை வென்ற மகிழ்ச்சி அணியின் மாணவிகள் இன்று எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். ஷாரணி கௌரிதரன், ஷிஹானி கௌரிதரன் மற்றும் வஷ்னா ஜனார்த்தனன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம், மூவரும் நலமாக இருக்கிறீர்களா? முதல்ல உங்களை வானிசை வானொலி சார்பாக அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு ஒரு, எங்களுடைய நேயர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு அறிமுகம், அதாவது நீங்கள் வெல்லும் சொல் போட்டியில் எத்தனை ஆண்டுகளாக பங்கேற்கிறீர்கள், மற்றது இப்பொழுது தமிழ் மொழியுடன் உங்களுடைய பயணம் எப்படி இருக்கிறது, மற்ற நீங்கள் கல்வி கற்கிறீர்களா, தொழில் செய்கிறீர்களா என்று சுருக்கமாக ஒரு சின்னதாக ஒரு அறிமுகம் சொல்ல முடியுமா? ஷாரணி, உங்களோட ஆரம்பிப்போம்.
1: வணக்கம், என் பேர் ஷாரணி. இந்த வருஷம் தான் நான் வெல்லும் சொல் போட்டியில் பங்கு பெற்ற முதல் வருஷம். நான் இப்பொழுது பல்கலைக்கழகத்தில் 2வது வருடத்தில் இருக்கின்றேன். தமிழ் மொழி என்பதை சார்ந்த வரையில் நான் இப்பொழுது தமிழ் ஆசிரியராக, அதாவது என்னுடைய விசிக்கு தமிழை ஒரு பாடமாக எடுத்த பிறகு இப்பொழுது ஒரு தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கேன்.
0: மகிழ்ச்சி. வஷ்ணா, அடுத்ததாக நீங்க சொல்றீங்களா?
2: அனைவருக்கும் வணக்கம், எனது பெயர் வஷ்ணா. நான் இந்த வெல்லும் சொல் போட்டியில் 3 வருஷமாக பங்கேற்றுக் கொண்டு வருகிறேன். அதில் முதல் முறை பங்கேற்கும் பொழுது எனக்கு 11 வயது. இப்பொழுது நான் 9வது ஆண்டில் படிக்கிறேன். தமிழ் மொழியை பார்க்கின்ற பொழுது நான் இப்பொழுது VC 1 & 2 என்ற வகுப்புகளுக்கு செல்கிறேன். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவமாக இருக்கின்றது.
0: சிறப்பு. அடுத்தது வந்து ஷஹானி, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம்.
3: வணக்கம், எனது பேர் ஷஹானி. நான் இப்பொழுது ஒரு தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். கடந்த வருடம்தான் நான் தமிழை ஒரு பாடமாக எடுத்தேன். இது என்னுடைய முதல் வருடம் வெல்லும் சொல் போட்டியில் கலந்து கொள்வதற்கான.
0: மகிழ்ச்சி. வெல்லும் சொல் தேசிய அளவினால போட்டியில் மகிழ்ச்சி அணியிலிருந்து 3 சிறப்பு மாணவர்கள் எங்களோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வெற்றி பயணத்தை பற்றிய சில கேள்விகளில் நான் சாரணியோடு ஆரம்பிக்கிறேன். முதலாவதாக உங்களிட கேள்வி வந்து, வெல்லும் சொல் 2026 தேசிய சாம்பியன் பட்டம் வென்ற அந்த தருணத்தில் உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது?
1: எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதுவும் நாங்கள் மெல்பர்னில் இருந்து சென்ற ஒரே அணி என்றதுனால நாங்கள் ஜூம்ல தான் இந்த ஃபைனல்ஸுக்கும் நாங்கள் போயிருந்தாங்கள். அப்போ நாங்கள் 3 பேரும் வேறு வேறு அறையில் இருந்து அந்த கணினியின் ஊடாக தான் ஆளையால் பார்த்து, அவையால் அந்த வெற்றி பெற்றவர்கள் நாங்கள் என்று சொன்ன உடனும் ஆளையால் பார்த்து சந்தோஷமாக அந்த ஒரு மனதுக்குள்ள வார அந்த சிரிப்பு உடனும் அந்த முகத்தில் வெளிப்படான அந்த அளவுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக தான் இருந்தது.
0: மகிழ்ச்சி. கணினியும் ஊடாக நீங்கள் இந்த வாய்ப்பில் பங்கேற்று வெற்றி பெற்றது மிகவும் பெரிய சாதனை. அடுத்தது வந்து இந்த போட்டிக்கு நீங்கள் எவ்வாறு தயாரானீர்கள், அதாவது தினசரி பயிற்சி, ஆசிரியர்களின் வழிகாட்டு மற்றும் பெற்றோரின் ஊக்கம் எப்படி இருந்தது?
1: எங்கள் மூன்று பேருக்கும் சிறு வயதிலிருந்தே நிச்சயமாக எங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், எங்களது தமிழ் ஆசிரியர்களாக இருக்கட்டும், அனைவரது ஆதரவும் இருக்கக்கூடிய ஒரு வகையில் தான் நமது மூவரின் தமிழ் கற்றல் பயணமும் அமைந்துள்ளது. அப்படி என்று சொல்லேக்க ஒரு விதத்தில் நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று தான் சொல்லலாம். ஏனென்றால் எங்களுக்கு அந்த தமிழ் அடிப்படையெல்லாம் ஏற்கனவே இருந்தது. அதுவும் நாங்கள் மூவரும் பல பேச்சு போட்டிகளில் எல்லாம் பங்கு பெற்றக்கூடிய மாணவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் இந்த வெல்லும் சொல்லண்டு குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த இம்ப்ரோம்டு ஸ்பீக்கிங், அதாவது அவையில் எங்களுக்கு உடனம் தலைப்பு கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே அவையில் உடனம் நாங்கள் அதை பற்றி கதைக்கணும் என்று வரைக்க தான் கொஞ்சம் கூட பிரச்சனைகள் வர தொடங்கினது. அப்போ அந்த விதத்தில் நானும் எனது தங்கியும் தான் அந்த முதல் இரண்டு சுற்றுகளில் அப்படி ஒரு இம்ப்ரோம்டுவான சூழ்நிலை வரும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம். இப்போ இந்த வர்ஷனாக்கு இன்னும் கூட கஷ்டமான இந்த இலக்கணம் சார்ந்த, மன்னிக்க வேண்டும், இலக்கியம் சார்ந்த அந்த தலைப்புகள் வரும் பொழுது அவ நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வாசிச்சிருப்பான்ட்டு எனக்கு நிச்சயமாக தெரியும். அவள் அவ்வளோ நல்லா செஞ்சவாண்டு. அப்போ அதே மாதிரி நானும் இந்த தங்கச்சியும் இந்த ஆளுக்கால் வேறு வேறு தலைப்புகள் கேட்டு அப்படி அண்டு தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினாங்கள்.
0: கட்டாமல் உங்களோட பயணம் சொல்லுகிறது வெற்றி பெற்றவர்கள் வேறுபட்டவர்களை அவர்கள் தொடர்ந்து விடாமல் முயற்சி செய்தவர்கள் தான். அந்த வகையில் சார், இந்த போட்டி வந்து உங்கள் தன்னம்பிக்கையும் மேடையில் பேசும் திறனையும் எந்த வகையில் வளர்த்து இருக்கிறது? அந்த அனுபவத்திற்கு பிறகு நீங்கள் எந்த மாற்றத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருந்தது?
1: இன்றைய காலகட்டத்தில் எனக்கு, அதுவும் குறிப்பாக இந்த ஏஐ எல்லாம் இருக்கேக்க, நிறைய பேருக்கு அந்த ஒரு நாங்கள் கான்வர்சேஷன் நடத்தி கொண்டிருக்கேக்க ஏதாவது புதுசாக தெரியாத ஒரு விடயம் வரைக்க எவ்வாறு அதற்கேற்ற மாதிரி நாங்கள் எவ்வாறு கதைக்கின்றோம் என்று மாற்றி கதைக்கக்கூடிய அந்த ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கின்றது என்று தான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த ஒரு தன்னம்பிக்கைக்கு இந்த போட்டி நிறைய உதவி செஞ்சிருக்கிறது என்று தான் நான் என்ற அனுபவத்தில் நான் சொல்லுவேன். என்ற அந்த உடனமாவியல் தலைப்பு கேட்க சில நேரம் எனக்கே அந்த தலைப்பு கனநாளுக்கு பிறகு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். அல்லாட்டிக்கு எனக்கு என்ன பொருளண்டே தெரியாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது அந்த நிலையிலும் கூட எவ்வாறு அதை தாண்டி, அவ்வாறு ஒரு சவாலை தாண்டி வருவது, எவ்வாறு அந்த இரண்டு நிமிடங்களுக்கு நான் கதைப்பது என்று யோசிக்கும் பொழுதெல்லாம் அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துள்ளது என்று தான் நான் சொல்லுவேன்.
0: கட்டாயமாக இந்த வேளையில் பெற்றோர்களுக்கு ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏதாவது குறிப்பாக தமிழ் மேடைகளுக்கு குழந்தைகளை அனுப்புங்க, அவர்கள் முதலில் தடுமாறுவார்கள், நடுங்குவார்கள், ஆனால் பிறகு தைரியமாக பேசுவார்கள். ஏன், இந்த குழந்தைகள் மாணவர்கள் போல பலருக்கு ஒரு முன்னோ உதாரணமாக கூட இருப்பார்கள். அடுத்த கேள்வி வந்து சார்னை, படிப்பை தவிர உங்களுக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு இருக்கா, அது உங்களை படிப்புக்கும் பேச்சு திறனுக்கும் எப்படி உதவுகின்றதுன்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு வாசிக்கிறதண்டா மிகவும் விருப்பம், அது என்ன புத்தகமாகவும் இருக்கட்டும், ஆங்கிலம் தமிழ் அப்படி என்று எனக்கு ஒரு பிரித்து பார்க்கறது ஒன்றும் இல்லை. எனக்கு வாசிக்கிறதண்டா மிகவும் விருப்பம். அப்போ அது சிறு வயதிலிருந்தே அந்த நிறைய புத்தகங்கள் வாசிக்கொண்டு வரும் பொழுது அது முதல்ல அவையில் எல்லாரும் சொல்கிறது அந்த சொல்வளம் வளர்றது தான். அந்த வாசிக்கொண்டு வரைக்க நாங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் கதை கேட்க அந்த சில நேரம் வராத சொற்கள் எல்லாம் எங்களுடைய பேச்சு வழக்கில் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்றது. அத்தோடு நாங்கள் அந்த எழுதும் கட்டுரைகள் எல்லாம் வரும் பொழுது அந்த பழமொழி, திருக்குறள் அதுகள் எல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம், அது தமிழை பொறுத்தவரையில். அதோடு ஆங்கிலத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுடைய புரிந்துணர்வும், அவ்வாறு மற்றொருவர் சொல்லுகின்ற விடயத்தை எவ்வாறு மிகவும் விரைவாக புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு அந்த ஒரு ஸ்கில்லும் நாங்கள் வளர்த்து கொள்ள முடியும். அது எனக்கு ஒரு பெரும் உதவியாகவும் இருந்திருக்கின்றது.
0: கட்டாயமாக தமிழ் புத்தகங்களும் படிப்பது, பெரிதாக எல்லோரும் படிப்பதில்லை, ஆனால் சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்தால் குழந்தைகள் வளரும் காலகட்டத்தில் அவர்களாகவே படிப்பார்கள். அடுத்த கேள்வி சார்னை, எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள், அந்த கனவை நனவாக்க இப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: நான் எனக்கு எதிர்காலத்தில் ஒரு விஞ்ஞானியாக வரதான் எனக்கு விருப்பம். அதுவும் நான் இப்பொழுது குறிப்பாக ஃபார்மசியூட்டிக்கல் சயின்ஸ், அதாவது இந்த மருந்துகள் எவ்வாறு செய்வது என்று தான் நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அப்போ எதிர்காலத்தில் இன்னும் அதோடு தொடர்ந்து பயணித்து ஏதாவது புதிய மருந்துகள் வரும் பொழுது, அல்லது இந்த கோவிட் போன்ற தொற்று நோய்கள் எதிர்காலத்தில் ஒரு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் எவ்வாறு அதற்கு தேவையான இந்த வேக்சின்ஸ் எல்லாம் டிவலப் பண்ணுறது என்றும், அதோடு ஒரு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கின்றது என்று யோசிக்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த பல்கலைக்கழக படிப்பிலும் இன்னும் பல சாதனைகள் படைத்து அப்படியெல்லாம் செய்கிறதுக்கும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது.
0: கட்டாயமாக சில பேர் சொல்லுவேன், நான் தமிழ் படிக்கும் பொழுது, நான் 9 வயசு இருக்கும் போது ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன், தமிழ் படித்தால் பிள்ளைகள் அவைகளுடைய மெயின் ஸ்ட்ரீம் படிப்பு பழுதாக போகும் என்று நிறைய கற்பனை இருக்கிறது. அதையெல்லாம் உடைக்கக்கூடிய வகையில் எங்களுடைய தமிழ் குழந்தைகள் பல சாதனைகள் அவர்கள் படிப்பிலும் செய்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறீங்கன்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு சுவாரஸ்ய தகவல் வந்து, உலக புகழ்பெற்ற பல ஆண் பெண் தலைவர்கள் நெல்சன் மண்டேலா, பராக் ஒபாமா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், மலாலா யூசஃபா, மிஷேல் ஒபாமா, கல்பனா சாவ்லா, இவர்கள் எல்லாரும் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அதாவது சிறந்த தொடர்பாடல் திறன் கொண்டவர்கள். இந்த திறன் வந்து குறிப்பாக பேச்சு போட்டிகள், அதாவது இம்ப்ரோம்டோ பேச்சு போட்டிகளினூடாக அதிகமாக வளர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது சாரணி கண கேள்வி, தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தும் தாய்ங்கு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குறிப்பாக என்ன ஊக்கமான விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீங்க? மேலும் வந்து அடுத்த ஆண்டு வெல்லும் சொல் போட்டியில் பங்கேற்க நினைக்கும் பார்வையாளர்கள் அல்லது கேட்கும் எங்களுடைய நேர்களுக்கு உங்களுடைய ஊக்கமான செய்தி என்ன?
1: நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு விளங்கக்கூடிய ஒன்றுண்டா, அவையில் ஆங்கிலத்தில் சொல்கிறது யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சம்வேர். ஸோ நாங்கள் எங்கே தொடங்கினாலும் அந்த முதல் காலெடுத்து வைத்தால்தான் நாங்கள் அங்காளுக்கு என்ன வெற்றி பெற வேணுமோ, ஏதாவது சாதனை படைக்க வேணுமோ, அந்த முதல் காலெடுத்து நாங்கள் வைத்தோம் என்றால்தான் அதற்கு பிறகு நமது பயணம் சவால் உள்ள ஒரு பயணமாக அமைந்தாலோ அல்லது மிகவும் வெற்றிகரமான ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்றாலும் நாங்கள் அந்த கடின உழைப்போடு அந்த முதல் காலெடுத்து வைத்தால்தான் அது அமையும். அப்போ அந்த விதத்தில் அவர்களுக்கு தமிழ் அவ்வளவுக்கு அந்த வீட்டில் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்காவிட்டாலும் அவைகளுக்கு அந்த ஊக்கமும் முயற்சியும் இருந்தால் காணும் என்றுதான் நான் சொல்லுவேன். என்ற நீங்கள் எந்த வயதிலும் மொழி ஒரு கற்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்கின்றது, தமிழாக இருக்கட்டும் வேறு எந்த மொழியாக இருக்கட்டும். அதை நீங்கள் கதைக்க கதைக்க இன்னும் கூட மற்றவர்களோடு சந்தோஷமாக பழகி அதை உபயோகிக்கும் பொழுது தான் அதன் அந்த சரளமும் உங்களுக்கு வரும் என்றுதான் நான் சொல்லுவேன்.
0: கட்டாயமாக மிகவும் அழகான ஊக்கம் கொடுக்கும் வார்த்தைகளை சொன்னீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய பயணம், முயற்சி, உழைப்பு, படிப்பு இவை அனைத்தும் வெற்றிகரமாக வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, மறுபடியும் ஒரு ரேபிட் ஃபயர் சுற்று இருக்கு, நாம் மற்ற 2 மாணவர்கள் கூட பேசின பிறகு நான் உங்கள் கூட மறுபடியும் இணைகிறேன். அடுத்ததாக நேர்கள் வந்து வானிசை வானொலியினூடாக வெல்லும் சொல் 2026 தேசிய சாம்பியன் பட்டம் வென்ற மகிழ்ச்சி அணியின் மாணவிகளுடன் மனம் திறந்து உரையாடி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை ஃபேஸ்புக் லைவோடாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு குழந்தைக்கு நாம் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு வந்து பொம்மைகளோ பதக்கங்களோ அல்ல, தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை அவர்கள் வாழ்க்கைக்கு பல உயரத்தை அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்ததாக ஷிஹானிக்கு சில கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன். உங்களுக்கு வானிசை குடும்பம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து ஒரு குழுவாக இணைந்து இந்த வெற்றியை பெற்ற அனுபவம் எப்படி இருந்தது?
3: அக்கா கூறியது போல மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. ஏனென்றால் நாங்கள் இணையதளத்தின் வழியாக தான் இந்த போட்டியில் ஈடுபட்ட நாங்கள். அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் அந்த வீடியோவின் ஊடாக தான் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டி இருந்தது. அப்போ எங்களுக்கு நாங்கள் வெற்றி அடைந்துட்டோம் என்ற அந்த செய்தி கிடைத்த பிறகு நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து ஒரு புன்னகையை வீசும் பொழுது அது எங்களுடைய மனதில் ஒரு உவகையை பொங்கும் வழியாகவே இருந்தது. ஏனென்றால் அது ஒவ்வொரு நிலையையும் தாண்டும் பொழுது அது எங்களுக்கு எங்களுடைய மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஊட்டும் வண்ணமாகவே இருந்தது. ஏனென்றால் இந்த போட்டிக்கு நாங்கள் நிறைய தயாரிக்க வேண்டி இருந்தது. அப்போ குழுவாக இதை செய்யும் பொழுது நிச்சயமாக நான் நினைக்கிறேன் தனியாக வெற்றி பெறுவதற்கு மேலாக எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது.
0: கட்டாயமாக குழுவாக வெற்றி பெறும் போது அந்த தோல்விகள் அனுபவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கூட பகிர்ந்து கொண்டு அந்த வெற்றியை கொண்டாடலாம். அடுத்தது வந்து ஷிஹானி, வெல்லும் சொல் போன்ற போட்டிகள் மாணவர்களின் சிந்தனை திறன், தலைமைத்துவம் மற்றும் தொடர்பாடல் திறனை எவ்வாறு வளர்க்கின்றது என்று உங்கள் அனுபவத்தை வைத்து பகிர்ந்து கொள்ள முடியுமா?
3: முதலாவதாக பேச்சு போட்டிகள் என்று வரும் பொழுது முதலில் எங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் பதட்டமாகவும் தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு நாளும் ஒரு மற்றவர்களுக்கு முன்னாடி பேசாமல் நாங்கள் இருக்கும் பொழுது அது நிச்சயமாக ஒரு பயமாக இருக்கும். ஆனால் பேச்சு போட்டிகளில் நாங்கள் மீண்டும் மீண்டும் கலந்து கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அது தலைமைத்துவத்திற்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு திறமையாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களால் மற்றவர்களோடு பேசி அவர்களோடு பழக எங்களுக்கு தெரிந்தால்தான் எங்களாலும் ஒரு தலைவராக சிறந்து திகழ முடியும். அது மட்டுமல்லாமல் வெல்லும் சொல்லை குறிப்பாக பார்க்கும் பொழுது அது ஒரு இம்ப்ரோம்ப்டு ஸ்பீச் தான். அப்போ அந்த நாங்கள் உடனே புதிய புதிய யுத்திகளை எல்லாம் கையாளும் பொழுது அது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் கூட உதவியாக இருக்கும். ஏனென்றால் ஏதாவது திடீரென்று ஆக்கள் எங்களோட கேள்விகள் கேட்கும் போது அல்லாட்டிக்கு இப்படி போன நேர்காணல்களில் நாங்கள் ஈடுபடும் பொழுது அப்படிப்பட்ட திறமைகள் எங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும்.
0: கட்டாயமாக பல திறமைகளை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள் இந்த மாதிரி பேச்சு போட்டியில் பங்கேற்பதால். போட்டிக்கான தயாரிப்பில் மிகவும் சவாலான தருணம் என்னது, அதை நீங்கள் எப்படி குழுவாக சமாளிச்சீங்க?
3: நான் நினைக்கிறேன் மிகவும் சவாலாக இருந்தது என்னவென்றால் தெரியாத சொற்கள் வரும் பொழுது அதை எப்படி கையாளுவது. ஏனென்றால் ஒரு தெரியாத சொல் வரும் பொழுது எங்களுக்கு க்ளூ வரும் தான், ஆனால் பேர்ந்து அதில் இருந்து கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அதுவும் கருத்துக்களை முன்வைக்கும் போதும் கூட அது ஒரு பேச்சு வடிவில் தான் நாங்கள் முன்வைக்க வேண்டும். அப்போ அப்படி வரும் பொழுது நாங்கள் பயிற்சியின் ஊடாகவும் கட்டுரை புத்தகங்களை வாசிப்பதன் ஊடாகவும் தான் அந்த சவாலை தாண்டி செல்ல முடியும். அதுவும் நானும் அக்காவும் முதலாம் இரண்டாம் பேச்சாளர்களாக இருந்தபடியால் எங்களுக்கிடையே நாங்கள் பயிற்சிகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அமைந்தது. அதுவும் வர்ஷனாவும் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு எப்படி முன்னேறலாம் என்பதற்கெல்லாம் யுத்திகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்.
0: கட்டாயமாக நாங்கள் வந்து வெளிநாட்டில் வளர்ற பிள்ளைகள் வந்து தமிழ் மொழியில் எங்களுக்கு இடையிலே பேசுறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக கிடைக்காது. ஆனால் இந்த போட்டியினூடாக நாங்கள் அந்த பேசும் திறனை கூட அதிகரிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது என்பதையும் குறிப்பாக சொல்ல வேண்டும். சில நேரங்கள் வெற்றி கிடைக்காமல் போகலாம், ஆனால் முயற்சி ஒருபோதும் வீணாகாது. அந்த வகையில் வெல்லும் சொல் போன்ற போட்டிகளில் மாணவர்கள் பல சிறந்த திறன்களை அடைகின்றார்கள் என்று தான் தெரிகின்றது. அடுத்தது வந்து ஷிஹானி, பள்ளியில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடம் எது, மற்ற எந்த ஏன் அந்த பாடம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று பகிர முடியுமா?
3: எனக்கு பள்ளியில் மிகவும் பிடித்த பாடம் கணிதம்தான். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நான் கணிதம் செய்யும் பொழுதும் அதில் இருந்து ஒரு புதிய விடயத்தை என்னால் கற்றுக்கொள்ள இயலுகின்றது. ஏனென்றால் நான் பாடத்தை படிக்கும் போது அதைத்தான் நான் முக்கியமாக பார்க்கிறேன். ஏனென்றால் நான் போன வருடம் தமிழை எடுக்கும் பொழுதும் கூட ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது புதியவற்றை விடயங்களை எல்லாம் கற்பதன் ஊடாக தான் எனக்கும் ஒரு உற்சாகம் வரும். அப்போ கணிதத்தில் பார்க்கும் பொழுது சவால்கள் நிச்சயமாக வரும். சில நேரங்களில் ஒரு பிரச்சனையை என்னால் அதற்கு எப்படி ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும் என்றே எனக்கு ஒரு சிக்கலான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அது நிச்சயமாக ஒரு வகையில் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அப்போ அந்த சுவாரஸ்யமாக இருப்பதால் தான் எனக்கு கணிதம் மிகவும் பிடித்த ஒரு பாடமாக இருக்கின்றது.
0: கரெக்டாக நிறைய பேருக்கு கணிதம் பிடிக்கிற பாடமாக இருக்காது. எனக்கு சிறு வயதில் பெருசாக பிடிக்காத பாடம். ஆனால் அந்த பாடத்தில் இருக்க நல்ல விடயத்தை நீங்கள் புரிந்து அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்து அந்த பாடத்தை விரும்புவது மிகவும் மகிழ்ச்சியான விடயம். ஷிஹானி வந்து படிப்பை தவிர உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு என்ன?
3: எனக்கு பிடித்த பொழுதுபோக்கு இசையாகும். ஏனென்றால் எனது மன அழுத்தங்களிலிருந்து விடைபெறுவதற்கு இசை ஒரு மிகவும் நல்ல வழியாக இருக்கின்றது. ஏனென்றால் எனது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வேறு மொழியாகவே நான் இசையை பார்க்கின்றேன். அதுவும் நான் பாடல் மட்டுமில்லாமல் நான் வயலினையும் கற்று வருகின்றேன். அப்போ வயலினின் ஊடாக நான் அதை வாசிக்கும் பொழுது அதை என்னுடைய படிப்பெல்லாம் மறந்து போய் அந்த இசையிலேயே நான் மூழ்கி இருக்கும் அந்த தருணத்தில் அது அது எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாகவும் இந்த இசை பயணம் என்பது எனக்கு ஒரு சந்தோஷத்தை ஊட்டும் வழியாக அமைந்துள்ளது.
0: கட்டாயமாக படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதை போன்ற பொழுதுபோக்குகள் முக்கியம். அதை வளர்க்கும் வாய்ப்புகள் கிடைத்தால் அது வந்து மனதுக்கு வந்த ஒரு நிம்மதியை தரும். நீங்கள் வளர்ந்த வேலைக்கு போகிற காலகட்டத்தில் கூட உங்களுக்கான ஒரு டவுன் டைம், ஒரு மீ டைம், அதுக்காக உபயோகிக்கும் ஒரு விடயமாக கூட இருக்கலாம். அடுத்தது ஷஹானி, தமிழ் கற்க தயங்கும் மாணவர்களுக்கு அல்லது பெற்றோர்களுக்கு கூட நீங்கள் சொல்லும் விடயம் என்ன?
3: நிச்சயமாக சில நேரங்களில் பயம் இருக்கும். ஏனென்றால் அதுவும் ஒரு புலம் பெயர்ந்து இருக்கும் ஒரு நாட்டில் நாங்கள் தமிழை கற்கும் பொழுது சில நேரங்களில் என்னால் தமிழில் நல்லாக செய்ய முடியுமா, அதுவும் நாங்கள் பள்ளியில் ஆங்கிலத்திலேயே மற்றும் கற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி நான் தமிழில் சிறந்து விளங்க முடியும் என்ற பயம் இருக்கும். ஆனால் நிச்சயமாக நாங்கள் பயிற்சி செய்து அதை கற்கும் பொழுது உண்மையாக தமிழ் அவ்வளவுக்கு ஒரு கஷ்டமான பாடம் இல்லை. ஏனென்றால் அதை பார்க்கும் பொழுது உண்மையாக 30 முதற்சொற்கள் தான் இருக்கின்றது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அது நாங்கள் படிக்க படிக்க எங்களுக்கே அதில் ஒரு ஆர்வம் வந்து நாங்கள் அதில் சித்தி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கின்றது. அதுவும் அச்சமில்லாதவன் அன்பலம் ஏறுவான் என்பதைப் போல நாங்கள் அச்சமில்லாமல் அதில் ஈடுபட்டால் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும் என்பதே எனது நம்பிக்கை.
0: கட்டாயமாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வது ஒரு உலகத்தை கற்றுக்கொள்வது போன்றது. அந்த வகையில் தமிழை கற்றுக்கொள்வது 3000 ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தைத்துடன் நாங்கள் இணைவதன் சமம். ஷஹானி, நீங்கள் கடந்து வந்த பாதை, பயணம், விடாமுயற்சி எல்லாத்தையும் கேட்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு.

0: குறிப்பாக எங்களுடன் வர்ஷ்னா இணைந்திருக்கிறார். வர்ஷ்னா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். வானிசை வானொலியினராக நேரடியாக இணைந்ததற்கு என்னுடைய மிகவும் மகிழ்ச்சியான வணக்கங்களும். இந்த நிமிடத்தில் உங்கள் மனதில் வெல்லும் சொல் போட்டியில் வெற்றி பெற்றது உங்கள் மனதில் தோன்றிய முதல் விடயம் என்னவாக இருக்குது?
1: நிச்சயமாக நான் வெல்லும் சொல் போட்டியில் முதல் இடம் பெற்ற செய்தி தெரிஞ்ச பொழுது எனக்கு என்ன மனதில் தோன்றியது என்றால், இது பிற்காலத்தில் ஒரு பேச்சாளராக வருவதற்கு முதல் அடி எடுத்த மாதிரி எனக்கு தோன்றியது. அத்துடன் பேச்சு முடிவுகள் வந்து வெளியிடும் பொழுது எனக்கு ஒரு மனதில் ஒரு பெருமையும் ஒரு புத்துணர்ச்சியும், அத்துடன் சேர்ந்து எனது சக நண்பர்களும் அத்துடன் சேர்ந்து வெற்றி அடைவது என்று நினைக்கும் பொழுது எனக்கு அது இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாக இருந்தது. அது பேச்சாளரின் வழி பார்க்கின்ற பொழுது எனக்கு இன்னும் என்னை மேம்படுத்துவதற்கும் வாழ்க்கையில் மற்ற விடயங்களுக்கும் எனக்கு வளர்ச்சி அடைவதற்கும் இது ஒரு மிகவும் சிறப்பான விடயம் என்று நான் நினைக்கிறேன்.
0: கட்டாயமாக இது உங்கள் வெற்றியின் முதல் படி என்று நம்புகின்றோம். உண்மையிலே அடுத்த உங்கள் பயணத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற இன்னொரு அம்சத்தை பற்றி பேசுவோம். தமிழ் மொழி உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தை பெற்றுள்ளது? குறிப்பாக வெளிநாட்டில் வாழ்ந்து வரும் மாணவர்கள் தமிழ் கற்பது ஏன் அவசியம் என்று உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: நான் 2 மாதத்திலேயே இலங்கையிலிருந்து நான் ஆஸ்திரேலியாவுக்கு மாறினேன். இந்த பொழுதில் எனது பெற்றோர்கள் வீட்டில் தமிழ்தான் கதைக்க வேண்டும் என்ற ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டு இருந்தவ. அப்போ நானும் எனது தங்கையும் சரளமாக கேட்போம், நாங்களே அதை மிகவும் சரளமாக சிறுவயதிலிருந்தே கேட்போம். அந்த வகையில் தமிழ் வந்து ஒரு எமது மொழியை விட அது ஒரு கலாச்சாரம், அது எமது அடையாளம். அப்படிப்பட்ட எமது அடையாளத்தை நாங்கள் இன்னும் எதிர்காலத்தில் வளர வைப்பது வந்து எமது தலையாய கடமையாகும். அத்துடன் தமிழின் ஆழத்தை கற்பது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாக இருந்தது. அத்துடன் தமிழ்தான் மிகவும் மூத்த மொழியாக இருக்கிறது. அனைத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் ஒரு மொழியாக தமிழ் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தமிழை நாங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்காலமும் அதை அடுத்த தலைமுறையும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
0: நிச்சயமாக நீங்கள் சொன்னது வந்து எனக்கு நிகழ்ச்சியாக இருந்தது. என்றால் நான் தமிழ் படிச்சது வந்து ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்ன, சரியா வேசி எடுக்கும் போது. அப்போ தமிழ் வாழுமா வாழாதோண்டு நிறைய கேள்விகள் இருந்தது. இப்போ 16 வருடம் கழித்து உங்களை போன்ற மாணவர்கள் மூவரும் மிகவும் சிறப்பாக தமிழில் பேசுகிறீங்க, ஆர்வமாக இருக்கிறீங்க. இதை பார்க்கும் பொழுது இன்னும் எங்கள் குழந்தைகளை ஊக்கம் கொடுத்தால் அவர்கள் இன்னும் தமிழை இன்னும் அழகாக விரும்பி கற்பார்கள் என்றதுக்கு ஒரு முன்னுதாரணம் நீங்கள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய மகன் கூட இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறார், அடுத்த நிலையத்தில் இருக்கிறார்கள். தமிழ் மொழியில் வளர்க்கும் இடங்களில் அவர்களை கொண்டு சென்றாலே அவர்கள் தமிழோடு இலகுவாக இணைவார்கள். அது தமிழ் பள்ளியாக இருக்கட்டும், ஒரு வானொலி நிலையமாக இருக்கட்டும், அல்லது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். பல வாய்ப்புகள் இப்போ எங்களுக்கு இருக்கின்றது. அடுத்த கேள்வி வர்ஷ்னாக்கு, இந்த போட்டி குழுப்பணியின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு எவ்வாறு உணர்த்தியது?
1: இந்த வெல்லும் சொல் போட்டி எப்படி என்றால் மூன்று பேர் பங்கேற்கணும். அந்த வகையில் நீங்கள் ஒருவரின் கையில் தான் முழு குழுவும் இருக்கிற போல இருந்தது. அப்போ நான் தொடர்ந்து பயிற்சி செய்கின்ற பொழுது நான் வெற்றி அடையணும் என்பதை தாண்டி எனது குழுவும் வெற்றி அடையணும், அவர்களுக்காக நான் கடுமுயற்சி செய்து உழைக்கணும் என்ற மனப்பான்மை தான் எனக்கு இருந்தது. அந்த வகையில் நான் கடுமையாக உழைத்து தன்னம்பிக்கை கொண்டு பங்கு கேற்ற நான் மற்றது எனது கம்மன் கழகத்தின் உறுப்பினரான ஜெயராம் மாஸ்டரும் அடிக்கடி எங்கள் வகுப்புகளில் கூறுவார், நாங்கள் எம்மை தாண்டி எமது குழுவிற்காகவும் கடுமையாக உழைத்து நாங்கள் அதற்காக நாங்கள் இன்னும் அதிகூடிய எஃபர்ட் போட்டு நாங்கள் வளர வேண்டும் என்பதை கூறுவார். அப்போ அந்த ஆலோசனையை நான் மனதில் வைத்து கொண்டு நான் அது மிகவும் ஒரு முக்கியமான விடயம் என்று கருதுகிறேன்.
0: கட்டியமா, தண்ணி முயற்சியை விட கூட்டு முயற்சி பெரிய வெற்றியை மகிழ்ச்சியும் எங்கள் மனதுக்கு தரும். வர்ஷ்னா, உங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நபர் யார்? ஏன் அந்த நபரை நீங்கள் முன்மாதிரியாக கருதுகிறீர்கள்?
1: தொடக்கத்தில் நான் பார்க்க வேண்டும் என்றால் எனது குடும்பம் எனக்கு மிகவும் ஊக்குவிக்கும் வழியில் இருந்தது. அதில் முக்கியமாக எனது அம்மா எனக்கு பல விடயங்களை கற்றுக்கொண்டு இந்த வெல்லும் சொல் போட்டியில் பங்கேற்கணும் என்று நான் சிறுவயதில் இருக்கும் பொழுதே எனக்கு தமிழ் சார்ந்த ஊக்குவிப்புகள் கொடுத்தார். இத்துடன் சேர்ந்து நான் சிறுவயதிலிருந்து தமிழ் வீட்டிய தமிழ் பாடசாலைக்கு செல்கிறேன். அவர்களும் எனது தமிழில் இருக்கும் ஆர்வத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்ற அதிபரும் ஆசிரியர்களும் எனக்கு கடுமையான ட்ரைனிங் மாதிரி கொடுத்து எமது வகுப்புகளில் சிறந்த வகையிலே எமக்கு படிப்பித்தார்கள். மற்றது இதை தாண்டியும் கம்பன் வகுப்புகளுக்கு நான் செல்கிறேன். இதில் எனக்கு தமிழை தாண்டி இலக்கு

0: கடம் மற்றும் சமயம் போன்ற விடயங்களை கற்றுக் கொடுத்த எனது குரு ஜெயராம் சார் வந்து எனக்கு மிகவும் ஒரு ஊக்கம் அளிக்கும் நபராக இருக்கிறார். அவர்தான் வெல்லும் சொல் போட்டிகளுக்கு எனக்கு முதலாக அறிமுகம் செய்தார். அதனூடாகத்தான் நான் இப்போது வெற்றி அடைந்திருக்கேன் என்று நினைக்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: சந்தோஷம். ஒரு பழமொழி இருக்கிறது, ஒரு குழந்தையை வளர்க்க ஒரு கிராமமே தேவை, அதே மாதிரி தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு ஒரு கிராமமே தேவை. அது ஒரு ஆசிரியராக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஏன் சமூக அமைப்புகள் கூட இருக்கலாம். அந்த வகையில் வர்ஷனா, எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக வேண்டும் என்பது உங்கள் கனவு, அந்த கனவு மூலம் சமூகத்திற்கு எப்படி பங்களிக்க நீங்கள் விரும்புகிறீங்க?
0: தமிழின் வழி பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு தமிழ் சார்ந்த பேச்சாளராக வர வேண்டும் வந்து எனது நிச்சயமான ஒரு கனவாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு பேச்சாளராகத்தான் ஒருவரை மாற்றக்கூடிய அந்த சக்தி இருக்கின்றது. ஒரு கவலையாக இருக்கும் பொழுது ஊக்கம் அளிக்கின்ற அந்த வகையில் இருக்கின்றது. நான் சிறு வயதிலிருந்தே பர்வீன் சுல்தானா, பாரதி பாஸ்கர் போன்ற பெரும் பேச்சாளர்களின் பேச்சுகளை கேட்டுதான் வளர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில் அவர்கள் கூறும் அந்த விடயங்களை கேட்டு அவர்களின் ஆலோசனை கேட்கின்ற பொழுது நானே என்னை மேம்படுத்தணும் என்ற அந்த ஆர்வம் எனக்கு ஏற்படுகின்றது. அந்த வகையில் நானும் ஒரு பேச்சாளர்களாக இருந்தால் நமது சமுதாயத்தை மேம்படுத்தலாம். இளைய சந்ததியருக்கு தமிழை பற்றிய விடயங்களை கூறலாம், சிறந்த ஆலோசனைகளை கூறலாம். அதனால் நான் ஒரு பேச்சாளராக வர வேண்டும் என்றதை நான் நினைக்கின்றேன்.
1: நன்றி. அந்த கனவு நினைவாக என்னுடைய வாழ்த்துக்கள். வருங்காலத்தில் நானும் அந்த மேடையை பார்த்து உங்கள் பேச்சை ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன். மிக முக்கியமான கல்வி, அடுத்த ஆண்டு வெள்ளம் சொல் போட்டியில் பங்கேற்க இருக்கும் மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: வெல்லும் சொல் வந்து மற்ற போட்டிகள் மாதிரி இல்லை, அது கொஞ்சம் கடினமான போட்டி தான். ஏனென்றால் முதல் பேச்சாளர்களுக்கு உடனே ஒரு தலைப்பு கிடைக்கும், 30 செகண்ட் அதை யோசித்து விட்டு நாங்கள் கைகோணும். அதை போன்று எனக்கு வந்து மிகவும் ஆழமான கருத்துகள் இருக்கும். புறநானூறு, இலக்கணம் போன்ற அதை சார்ந்த விடயங்கள் எனக்கு கிடைத்தது. இதனால் இதற்கு சிறந்த ஒரு அறிவுரை கூற வேண்டும் என்றால், முதலாவது நீங்கள் கூறியதை போல தன்னம்பிக்கை எமக்கு மிகவும் அவசியம். தன்னம்பிக்கை இருந்தால்தான் நாங்கள் எதையும் சாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் சேர்த்து கடின உழைப்பு, நாங்கள் தினமும் அதை பயிற்சி செய்து வந்தால்தான் நிச்சயமாக இறுதியில் வெற்றி அடையலாம் என்பதை நான்
1: மிகவும் ஊக்கமான கருத்துகள். அது மட்டுமில்ல, விசி பயிற்சி எடுக்கும் மாணவர்கள் அந்த ஓரல் பிரசன்டேஷன் வரும்போது திடீரென நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். அதுக்கு இலகுவாக நீங்கள் பயிற்சி பெறுவதற்கு ஒரு மேடையாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் வருங்காலங்களில் விசி தமிழ் எடுக்கும் மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்வது மிகவும் ஒரு நல்ல அரிய வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வர்ஷனா, உங்களின் சாதனை பயணம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ச்சியாக உங்களுடைய படிப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாணிசியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த 3 மாணவர்களின் பேச்சிலிருந்து நாம் நிறைய விடயங்கள் புரிந்து கொள்ளலாம். உழைப்பு, ஒழுக்கம், விடாமுயற்சி, ஆதரவு, அதாவது குடும்பத்தின் ஆதரவு, ஆசிரியர்களின் ஆதரவு, இவை அனைத்தும் ஒன்றிணைந்தால் ஒரு வெற்றியை கிடைக்கும். அந்த வகையில் ஒரு ராபிட் ஃபயர் விரைவு வினா உங்கள் மூவருக்கும். முதலாவது ஷர்ணி, உங்களுக்கானது, உங்களுக்கு பிடித்த தமிழ் சொல் என்னது, ஏன்?
2: எனக்கு பிடித்த தமிழ் சொல்லே தமிழ் தான் என்ற அந்த 3 எழுத்தும் வலினம், இடையினம் மற்றும் கடைசியாக வருது மெல்லினம் 3 வருது. அது சொல்லேக்கியும் நாங்கள் அந்த இல்லண்டு பழகிறதுக்கே எவ்வளோ கஷ்டம், அந்த தமிழை அவ்வளோ புரிஞ்சு கொண்டாதான் அந்த தமிழண்டு ஒரு அழகான சொல்லையே நாங்கள் சொல்ல முடியும்.
1: சிறப்பான பதில். ஒரு நாள் நீங்கள் யாரோ ஒருவராக வாழ வாய்ப்பு கிடைத்தால் யாராக இருக்க விரும்புகிறீர்கள்?
2: எனக்கு ஜசிண்டா ஆர்டனாக இருக்க விருப்பம் என்று, அவர் அந்த நியூசிலாந்தின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் செய்த அந்த எடுத்த முடிவுகளை நான் பார்க்கும் பொழுது வியக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அப்போ அவர் எப்படி யோசிச்சார் என்று காண்றதுக்கு எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கின்றது.
1: கட்டாயமாக ஒரு பெண் தலைமைத்துவத்தில் இருக்கும் பொழுது நிறைய சவால்கள் இருக்கணும். அது அது அந்த காலத்தில் அவருக்கு ஒரு குழந்தை கூட இருந்தது. அந்த குழந்தையை வைத்து அந்த மன நிலையை தாண்டி அவர் நிறைய நல்ல விடயத்தை செய்திருக்கிறார். அடுத்தது வந்து மேடையில் பேசுவது அல்லது பார்வையாளராக அமர்வது, எது உங்களுக்கு பிடிக்கும்?
2: எனக்கு மேடையில் பேசுவதுதான் விருப்பம். இந்த போட்டியில எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை நாங்கள் ஒரு நாளும் அந்த விட்டு கொடுக்க கூடாது. அப்ப அதனால்தான் எனக்கு இந்த மேடையில பேசுறது மிகவும் விருப்பம்.
1: மகிழ்ச்சி. அடுத்தது ஷிஹானி, உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கு பிடித்த தமிழ் நூல் அல்லது ஏதாவது கதாபாத்திரம் இருக்கா?
3: எனக்கு நான் நினைக்கிறேன் சிலப்பதிகாரத்தை தான் நான் சொல்ல வேணும், அல்லாட்டிக்கு ராமாயணம், அதில் 2 தான். ஏனென்றால் எனக்கு பொதுவாக இலக்கிய நூல்களை படிப்பதென்றால் மிகவும் விருப்பம். ஏனென்றால் அதில் இருந்து எங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்தை சார்ந்த புதிய கருத்துக்களை மட்டுமன்றி வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் முக்கியமான விழுமியங்களை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நூல்களையெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் பெண்களுடைய கதாபாத்திரங்களை பார்க்கும் பொழுது அவை எனக்கு ஊக்கமளிக்கும் வண்ணமாகவே அமைந்துள்ளன. ஆகையால் அந்த நூல்களைத்தான் கூறுவேன்.
1: மிகவும் அழகான, அதாவது பெண்கள் சாதனையாளர்கள் என்று பல தமிழ் நூல்கள் எழுதியிருக்கிறது, அதை நாங்கள் படிக்காமல் விட்டுவிட்டோம், அதான் உண்மை. அடுத்தது வந்து போட்டிக்கு முன் பதற்றம் வருவது சாதாரணமான விடயம், அதை நீங்கள் எப்படி அந்த பதற்றத்தை போக்குவீர்கள்?
3: எனக்கு முக்கியமாக மூன்று வழிகள் தான். முதலில் மூச்சு பயிற்சி. ஏனென்றால் சில நேரங்களில் எங்களுக்கு நாங்கள் பேசும் பொழுது அந்த மூச்சு திணறும். அப்போ அதுக்காண்டி நான் பேசுறதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சியும் பின்பு தண்ணி குடிக்கிறது. ஏனென்றால் தண்ணியை குடிக்கும் பொழுது அந்த எங்களுடைய உடம்புக்கு அது ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த பதட்டத்தை குறைப்பதற்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். மூன்றாவது, நான் எப்பொழுதுமே எனது அம்மா அக்கா லட்டிக்கு அப்பாவோடு கதைத்த பிறகுதான் நான் போய் மேடையில் ஏறுவேன். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதுமே எப்படியாவது எனக்கு ஒரு ஊக்கத்தை அளித்து அந்த பதட்டத்தை நீக்குவதற்கு ஏதாவது ஒரு வழியை கூறுவார்கள். அப்போ அவர்களோடு கதைத்த பிறகுதான் நான் மேடையை ஏறுவேன்.
1: கட்டாயமாக ஒரு பதட்டம் இல்லாமல் உங்களை ஊக்கம் கொடுக்கும் பெற்றோர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பது மிகவும் முக்கியமான விடயம். சில பெற்றோர்கள் அவர்களே பதட்டமாகி குழந்தையை பதட்டமாகி வேலைக்கு அனுப்புவதை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்த கேள்வி வந்து, உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைத்தால் எந்த சக்தியை தேர்ந்தெடுப்பீர்கள்?
3: நான் நினைக்கிறேன் பிறருடைய மனதை வாசிக்கும் அந்த சக்தி. ஏனென்றால் சில நேரங்களில் நான் ஒரு ஆளுடன் ஒரு சம்பாஷணையில் இருக்கும் பொழுது அந்த மற்ற ஆள் என்னை பற்றி என்ன யோசிக்கின்றார்கள், அல்லாட்டிக்கு அவர்களுடைய தேவைகள் என்ன என்று எனக்கு தெரிந்தால் அவ்வகையில் என்னால் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணமாக நான் உதவி செய்யலாம். அதுவும் பிறருக்கு பிடிக்காத விடயங்களில் நான் ஈடுபடாமல் இருப்பதற்கும் அது உதவியாக இருக்கும்.
1: மகிழ்ச்சி. அடுத்ததாக நான் வர்ஷ்னா கூட சில கேள்விகள். வர்ஷ்னா, உங்களுக்கு பிடித்த தமிழ் உணவு எது?
0: நிச்சயமாக எனக்கு பிடித்த தமிழ் உணவு, நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் வாழை இலையில் கறி சோறு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்து கொடுப்பினோம். அது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு எப்போ செல்வோம் எப்போ செல்வோம் என்று நான் எப்பொழுதுமே பெற்றோரை கேட்டுக்கொண்டிருப்பேன். அதுக்காக நான் எப்பொழுதுமே காத்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் அது கூடுதலாக இங்கே கிடைக்காத ஒரு உணவாக இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் போய் வாழை இலையில் அது சாப்பிட்ற பொழுது ஒரு மிகவும் ஒரு சிறப்பான அனுபவம் எனக்கு கிடைக்கின்றது.
1: சொல்லும் பொழுது இருக்கே பசி. அடுத்தது வந்து வர்ஷ்னா, விடுமுறை என்றால் உங்களுக்கு என்னது, புத்தகமா திரைப்படமா அல்லது சுற்றுலாவா?
0: எனக்கு கூடுதலாக ஊர் சுற்றி சுற்றுலா போவதுதான் மிகவும் பிடித்த ஒரு விடயமாக இருக்கின்றது. எனது அதிசயத்துக்கு எனது பெற்றோர்களுக்கும் அது மிகவும் பிடித்தோன்றதாக இருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் நமக்கு எப்போ நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது புது நாடுகளுக்கு சென்று பல கலாச்சாரங்களை பழகிக்கொண்டு அனுபவங்களை பெற்று இன்றியமையாத பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு இது மிகவும் ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்கின்றது. அதனால் எனக்கு சுற்றுலா செல்வது தான் மிகவும் பிடித்தது.
1: கட்டாயமாக புத்தகம் சொல்லும் பாடத்தை விட சுற்றுலா பல பாடங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும். குறிப்பாக பலருடைய கலாச்சாரங்கள், அவர்கள் வாழும் விதங்கள், இந்த மாதிரி நிறைய விடயத்தை இந்த உலகத்தில் நாங்கள் தேடினால் எங்களுக்கு எங்களை ஈர்க்கும் விடயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அடுத்தது வந்து, ஒரே ஒரு வார்த்தையில் உங்கள் நண்பர்கள் உங்களை எப்படி வர்ணிப்பார்கள்?
0: எனது நண்பர்கள் என்னை வர்ணிப்பது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஆள் என்று தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் நான் எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் இருப்பேன், அவர்களுடன் அன்பாக பழகுவேன். ஒரு விடயத்தின் தீமையான விடயத்தை பார்க்காமல் அதன் நன்மைகள் என்ன அப்படி போன்ற விடயமான விடயத்தை கூறும் ஒரு நபராக நான் இருப்பேன் என்று தான் எனது நண்பர்கள் என்னை பார்த்து சொல்லுவார்கள்.
1: சந்தோஷ்மா, நான் உங்க கூட பேசும் போது கூட நீங்க மகிழ்ச்சியான நபராகத்தான் நானும் கருதுகிறேன். அந்த வகையில் வர்ஷ்னா, ஷிஹானி மற்றும் ஷார்னி உங்கள் மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நேரடியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அதாவது மெல்பர்னில் இருக்கிற நபர்கள் வெர்பி எந்த தூரம் இருக்கு, கிளம்பவெளி எந்த தூரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தெரியும். அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்திருக்கிறார்கள். மற்ற உங்களுடைய அப்பா வர்ஷனாவுடைய அப்பா இல்லையா நிகழ்ச்சியில் நேரடியாக வந்து இந்த மூன்று குழந்தைகளுக்கும் ஊக்கம் கொடுக்கிறார்கள். அந்த வகையில் என்னுடைய அன்பான நன்றிகளை கூறி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தங்கள் அனுபவங்களை மிகவும் அழகாக பகிர்ந்த சரணி கௌரிதரன், ஷிஹானி கௌரிதரன் மற்றும் வர்ஷ்னா ஜனார்த்தனன் ஆகியோருக்கு வானிசை குடும்பத்தின் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேர்காணல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வானிசை எஃப்எம் என்ற ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலூடாக நீங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மற்றும் உங்களுக்கு இளம் தலைமுறையினர் தெரிந்திருந்தார் அவர்களுடைய சாதனைகளை கூட நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலூடாக பகிர்ந்து கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்பாக்ஸ் கூடாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இளம் தலைமுறையினரிடம் தமிழ் மொழி இலக்கியம் மற்றும் பேச்சு திறனை வளர்க்கும் அரிய வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். நான் உங்கள் அன்பின் டெப்ரா இன்றைய வானிசையின் இந்த நேர்காணலிலிருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து முனைந்திருங்கள், பல சுவாரஸ்யமான சிறப்பான நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இப்போ நாங்கள் முகநூலூடாக லைவ் கூட போய்கொண்டிருக்கிறோம், அதை இப்பொழுது நிறுத்துகிறோம். மேலும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க எடியப்பனா வின் எஃப்எம் அல்லது கூட நீங்கள் நேரடியாக நிகழ்ச்சியை கேட்கலாம். நன்றி மூவருக்கும் மற்றும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம். இது உங்கள் வானிசை வானொலி, தமிழோடு இணைவோம், தமிழால் உயர்வோம், தமிழை அடுத்த தலைமுறைக்கு பெருமையுடன் கொண்டு செல்வோம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் டெப்ரா. நன்றி, வணக்கம் நேர்களே.

நான் அன்னை வானொலியில் இருந்து உங்கள் அன்பின் கே ஜெயகிருஷ்ணா. வணக்கம் நேயர்களே, மெல்பர்ன் வானிசை வானொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இரண்டாம் உலகப் போரில் சிதிலமடைந்த எம்டன் என்னும் நாசகாரி நீர்மூழ்கிய கப்பல், ஜெர்மனியைச் சேர்ந்த கப்பல், அது சிதிலமடைந்து புத்தளம் கடற்கரையிலே ஒதுங்கிய போது அதிலிருந்து கலற்றப்பட்ட வானொலி அலைகள் சமிக்ஞை கருவிகளை வைத்துக் கொண்டு இலங்கை வானொலி ஒலிபரப்பு அன்று ஆரம்பிக்கப்பட்டது. அன்று ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்று புதிய டிஜிட்டல் முறையிலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அன்றைய அந்த வானொலி மாக்கோனி என்று முத்திரையிடப்பட்ட அந்த இசைக்கருவிகளிலே நாங்கள் கடமையாற்றியிருக்கிறோம். அன்றைய அறிவிப்பாளர்கள் நாங்கள் கடமையாற்றியிருக்கிறோம். இன்று புதிய இயந்திரங்களிலும் கடமையாற்றுகிறோம். எது எப்படி இருந்தாலும் அன்றைய வானொலி அன்றைய இயந்திரங்களில் கடமையாற்றிய அந்த பெருமை, அந்த சந்தோஷம், அந்த திருப்தி, என்னதான் புதிய கருவிகள் வந்தாலும் அந்த முழு திருப்தியும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சாதனைகளை கடந்து உலகின் பல மொழிகளை கொண்ட, அதிக மொழிகளை கொண்ட ஒரு ஒலிபரப்பு நிலையமாக, உலகின் முதல் ஒலிபரப்பு வானொலி நிலையமாக இலங்கை வானொலி அடையாளம் காணப்பட்டது. அதேபோன்று இசைத்தட்டு களஞ்சியத்தை எடுத்துக்கொண்டால், அத்தனை மொழிகளிலும் உள்ள இசைத்தட்டுக்களை கொண்ட இசைத்தட்டு களஞ்சியமாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இலங்கை வானொலி. இப்பொழுதும் கூட பார்க்கலாம், இலங்கை வானொலிய முன்புற தோற்றத்திலே சிபிசி என்ற பொறிக்கப்பட்ட சிலோன் புரோட்காஸ்டிங் கோஆபரேஷன் என்பது சிபிசி என்று பொறிக்கப்பட்ட அந்த இலச்சினைகள் ஒவ்வொரு ஜன்னலிலும் காணப்படுகின்றன. அன்று நான் கடமைக்கு வந்தபோது 2075 விண்ணப்பங்களிலே 2075 விண்ணப்பங்கள் 1979 ஆம் ஆண்டு, அதாவது 77 ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டோம் குரல் பரிசோதனைக்காக. அத்தனை பேரும் அழைக்கப்பட்டு அதில் 8 பேர்களை மட்டும்தான் தெரிவு செய்தார்கள் அறிவிப்பாளர்களாக. 8 பேர் மட்டும்தான், அவ்வளவுக்கு குரல் பரிசோதனை. நான் மட்டுமே 9 குரல் பரிசோதனைகளுக்கு நான் முகம் கொடுத்திருக்கிறேன். 9வது குரல் பரிசோதனையிலேயே தெரிவு செய்யப்பட்டு அதன் பின்பு ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கும் தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கும் ஒரு பந்தியை கொடுத்து மொழிமாற்றம் செய்ய சொல்லுவார்கள். என்னுடைய மொழி திறன் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த பரீட்சைகளில் நாம் தேர்வு பெற்று அறிவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டோம். அதில் ஒருவன் நான். நாங்கள் எட்டு பேர் தெரிவு செய்யப்பட்டோம். அதிலே 7 பேர் இங்கில்லை, எல்லோரும் கடல் கடந்து சென்று விட்டார்கள். நான் மட்டும் எத்தனையோ வாய்ப்புகள், உண்மையை சொல்ல வேண்டும், எத்தனையோ வாய்ப்புகள் எனக்கு கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அன்னையவளை விட்டு போக மனமில்லாமல் நான் தொடர்ந்தும் நமது நாட்டிலேயே இருந்து கொண்டேன். உழைக்க வேண்டும் என்பதல்ல என்னுடைய பெருமெண்ணம், உன்னதமான பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பணியிலே தொடர்ந்து செய்து 48 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கிறேன். இப்படியான அன்னை வானொலியோடு இணைந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். அவளை பற்றி சொல்வதாக இருந்தால் இந்த ஒரு நிகழ்ச்சியிலோ இந்த ஒரு குரல் பதிவிலோ சொல்லி முடிக்க முடியாது. நாள் முழுக்க பேசிக் கொண்டிருக்கலாம், கிழமை வார நாட்களில் 7 நாட்களும் பேசிக் கொண்டிருக்கலாம். இங்கு நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கும்போது மிக மிக அற்புதமாகவும் ஆசையாகவும் இருக்கிறது. எவ்வளவோ சாதனைகளை படைத்திருக்கிறோம். அங்கிருந்து தென்னிந்தியாவில் இருந்து தமிழ் திரை உலகில் இருந்து பெறப்பட்ட இசைத்தட்டுகள், 60-70 வருடங்களுக்கு முன்பு பெறப்பட்ட இசைத்தட்டுகள் இன்னும் தங்கம் போன்று, தங்க புதையல் போன்று பாதுகாத்து வைத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த இசைத்தட்டுகள் இப்பொழுது இல்லை, வெளிநாடுகளில் இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் இல்லை. ஆகவே மீண்டும் அந்த பாடல்களை தங்களுக்கு ஒலிப்பதிவு செய்து தர வேண்டும் என்று கேட்டு ஒலிப்பதிவு செய்து நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறோம். ஏனென்றால் அந்த பணியை செய்ய அமர்த்தப்பட்டவர்களில் நானும் ஒருவன். இப்படியான பெருமைகளை கொண்ட இலங்கை வானொலி என் அன்னையவளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இன்னும் என்னால் முடிந்தவரை எவ்வளவு பணிகளை செய்ய முடியுமோ அவ்வளவு பணிகளை செய்து அவளுக்கு தொண்டு செய்து நிறைவு பெறுவதே என் ஒரே பணி என்று கூறி என்னை இந்த குரல் பீழையை அனுப்புமாறு வேண்டிக் கொண்ட அன்புக்குரிய சகோதரர், மெல்பர்ன் வானிசை வானொலியுடைய நிர்வாக பணிப்பாளர் குமார் சின்னத்துறைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

வானிசை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒலித்து கொண்டிருக்கும் வின்எஃப்எம் சமூக வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு. முதலில் இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து தமிழ் இசையில் வாமா வாமா பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு ஆதேஷ் கிருஷ்ணா வரிகளை எழுதி தனுஷ் பாடியுள்ளார்.

நேயர்கள் இணைந்திருப்பது வானிசியன் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகள். இந்நிகழ்ச்சிகளை 88.9 FM-லும் winfm.org.au என்ற இணையதளத்திலும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இன்று நான் உங்களிடம் ஒரு குட்டி கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதையின் தலைப்பு சிறுவனின் பயம். சிறுவனை அழைத்து கொண்டு அவனது தந்தை ஒரு காட்டிற்கு சென்றார். அப்போது மகனுக்கு ஒரு சவாலை முன்வைத்தார். மகனே, இப்போது உனக்கு முன் ஒரு பெரிய சவால் உள்ளது. அதில் வெற்றி பெற்றால் நீ பெரிய வீரனாகி விடுவாய். இன்று இரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்க வேண்டும். உன் கண்கள் கட்டப்படும். ஆனாலும் நீ பயப்படக்கூடாது. வீட்டிற்கு ஓடி வந்துவிடவும் கூடாது என்றார். சிறுவன் ஆர்வத்துடன் சவாலை சந்திக்க தயாரானான். அவனது கண்களை தந்தை துணியால் இறுக கட்டினார். பிறகு தந்தை திரும்பி செல்லும் காலடி ஓசை மெல்ல மெல்ல மறைந்தது. அதுவரை தந்தை அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இருந்த அவனுக்கு தூரத்தில் ஆந்தை கத்துவதும் நரி ஊளையிடுவதும் நடுக்கத்தை கொடுத்தது. காட்டு விலங்குகள் வந்து தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவனது இதய துடிப்பு வழக்கத்தை தாண்டி எகிரியது. மரங்கள் பேயாட்டமாடின. மழை வேறு தூரத் தொடங்கியது. கடுங்குளிர் ஊசியாய் உடலை துளைத்தது. ஐயோ, இப்படி நிற்கதியை தவிக்க விட்டு தந்தை போய்விட்டாரே, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்களேன் என்று பலமுறை கத்தி பார்த்தான். பயனில்லை. சிறிது நேரத்தில் இனி கத்தி பயனில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. திடீரென்று அவனுக்குள் ஒரு துணிச்சல். என்னதான் நடக்கும், பார்ப்போமே என்று சுற்றுப்புறத்தில் கேட்கும் ஓசைகளை ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்கினான். இப்படியே இரவு கழிந்தது. விடிய காலையில் சூரியன் உடம்பை சுட்டபோதுதான் கண்கட்டை திறந்து பார்த்தான். கண்ணை கசுகிக் கொண்டே எதிரே பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தம், அழகியே வந்துவிட்டது. அப்பா என்று கூவி அருகில் அமர்ந்திருந்த தன் தந்தையை பாய்ந்து தழுவி கொண்டான். அப்பா, நீங்க எப்போ வந்தீங்க என்று ஆவலாக கேட்டான். சோர்வும் மகிழ்ச்சியும் கொண்டிருந்த அந்த தந்தை, நான் எப்போது மகனை உன்னை விட்டு போனேன் என்றார். இரவு இங்குதான் இருந்தீர்களா? பிறகு ஏன் நான் பயந்து அலறிய போதெல்லாம் என்னை காப்பாற்றவில்லை? ஏன் என்னிடம் எதுவும் பேசவில்லை என்று கேட்டான். உன் மனோதிடம் வளர வேண்டும். நீ எதற்கும் அஞ்சாத வீரனாக வேண்டும் என்பதற்காக தான் மௌனம் காத்தேன். ஏனென்றால் அச்சத்தின் உச்சத்தை எட்டும் போது துணிச்சல் தானே வரும் என்றார் தந்தை. மகனுக்கு தந்தையின் நோக்கம் புரிந்தது. இத்துடன் இந்த கதை முடிந்துவிட்டது. இப்போது அயன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பல பழுக்கிற பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு நாம் முத்துக்குமார் வரிகளை எழுதி ஹரிஹரன் பாடியுள்ளார். அடுத்த முறை உங்களிடம் வேறொரு சுவாரஸ்யமான கதையை கூறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா. நன்றி, வணக்கம்.

0: நேர்களுக்கு வணக்கம். 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிலையில நேரம் சரியாக 7:05. தொடர்ந்து வருவது லண்டன் பிபிசியின் அனுசரணையில் இன்றைய உலக செய்திகள்.
1: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். லெபனான் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடங்கிய இஸ்ரேல். போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்க ஆதரவுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் நிலையில் நடந்த தாக்குதலால் அதிகரிக்கும் பதற்றம். 2 ஆண்டுகள் தொடர்ந்த போரால் சீர்குலைந்த காசா. தங்கள் வாழ்வாதாரத்திற்காக மீண்டும் தொலைதூர இணைய பணிகளை நோக்கி செல்லும் ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப பணியாளர்களின் முன் உள்ள சவால்கள். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு ஒமானுடன் ஒப்பந்தம். இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாக கூறும் ஈரான். டெல்லியில் நடைபெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் நேரலையில் பங்கேற்ற வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா. இதையடுத்து இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே எழுந்துள்ள ராஜீய ரீதியிலான பதற்றங்கள். காங்கோவில் கண்டறியப்பட்ட அரிய வகை குரங்கு இனம். ஆரஞ்சு நிற உதடுகள் கொண்ட குரங்கு இனத்தை புதிய உயிரினமாக உறுதிப்படுத்திய விஞ்ஞானிகள். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரிய மைக்கேல். கடந்த ஜூன் மாதத்தில் அமெரிக்க மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தாக்குதல்கள் தொடங்கியுள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. தெற்கு லெபனானில் 2 வீரர்கள் கொல்லப்பட்டதுடன் மேலும் 4 பலத்த காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் அமெரிக்க ஆதரவுடன் ரோம் நகரில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் 1 மாத இடைவெளிக்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் லெபனான் மீது தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. இந்த தாக்குதல்களில் 1 உயிரிழந்ததுடன் 11 காயமடைந்ததாக லெபனான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த ஜூன் மாதம் அமெரிக்கா முன்னெடுத்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேலும் லெபனானும் கையெழுத்திட்டதை தொடர்ந்து மோதல்கள் குறைந்திருந்தன. இருப்பினும் தெற்கு லெபனானின் பெரும்பகுதி இன்னும் இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் ஜான் டோனிசன் வழங்கும் மேலதிக தகவல்கள் இதோ.
2: Many villages have been completely destroyed and while Israeli பல கிராமங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன. தெற்கு லெபனானின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 5% இன்னும் இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே அங்கு மீண்டும் மோதல்கள் வெடிப்பதற்கான சாத்தியம் அதிகமாகவே உள்ளது. இப்பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த சூழலை கருத்தில் கொள்ளும் போது இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், அமெரிக்காவுடன் எட்டப்படக்கூடிய எந்த ஒரு விரிவான ஒப்பந்தத்திலும் லெபனானும் இடம்பெற வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது.
3: Lebanon must be part of a broader deal.
2: அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக லெபனானிலும் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று ஈரான் விரும்புகிறது. எனவே அங்கு மீண்டும் மோதல்கள் வெடித்தால் ஈரானுடன் ஒப்பந்தம் எட்டுவதற்கான முயற்சிகளும் பாதிக்கப்படலாம். இருப்பினும் அந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது மிகவும் மந்தமான நிலையிலேயே முன்னேறி வருகின்றன.
1: கடந்த அக்டோபரில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து சமீபத்திய மாதங்களில் உலகின் பெரும்பாலான கவனம் காசாவிலிருந்து விலகிவிட்டது. ஆனால் அதிபர் டிரம்ப் கடந்த வாரம் தனது அமைதி வாரியத்திற்கும் ஹமாசுக்கும் இடையே ஆயுதங்களை களைவது குறித்து ஓர் ஒப்பந்தத்தை அறிவித்ததிலிருந்து இஸ்ரேலிய படைகள் ஹமாஸ் குழுவினர் என கூறி தொடர்ந்து அந்த பகுதியை குறிவைத்து வருகின்றன. பொதுமக்கள் இன்னும் கொல்லப்படுகிறார்கள். காசாவில் பெரும்பாலான கட்டடங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஆனால் போருக்கு முன்பு இந்த பிராந்தியம் ஒரு தொழில்நுட்ப மையமாக வளர்ந்து வந்தது என்பதை அறிவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வெளி உலகத்துடன் இணையவும் தங்கள் குடும்பங்களுக்கு மிகவும் தேவையான வருமானத்தை ஈட்டவும் தங்கள் மடிக்கணினிகளை நம்பியுள்ளனர். இதுகுறித்து பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் யோலன் நெல் தெரிவிப்பதை பார்க்கலாம்.
4: காசாவின் இடிபாடுகளுக்கு மத்தியில் பாலத்தீன தொழில்நுட்ப பணியாளர்கள் வருமானம் ஈட்டுவதற்கும் அவர்களின் கடினமான யதார்த்தத்திலிருந்து தப்பிக்கவும் புதிய வழிகளை கண்டறிந்து வருகின்றனர். தாரிக் ஜயீம் சர்வதேச வாடிக்கையாளர் ஒருவருக்காக மொபைல் செயலி ஒன்றை உருவாக்கி வரும் மென்பொருள் பொறியாளர். நாங்கள் அவருடன் காணொலி வாயிலாக பேசினோம்.
5: என் வீடு, வேலை என எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். அதனால் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்காக மீண்டும் பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன்.
4: 2 ஆண்டுகள் நீடித்த கடுமையான போரின் போது காசா மக்கள் குடிநீரையும் உணவையும் பெறுவதற்கே கடுமையாக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பலர் இன்னமும் தற்காலிக கூடாரங்களிலேயே வசித்து வருகின்றனர். இருப்பினும் ஆயிரக்கணக்கானோர் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மூலம் வெளி உலகத்துடன் தொடர்ந்து இணைந்திருக்க முயற்சித்து வருகின்றனர். மின்சாரம் மற்றும் இணைய வசதியை உறுதிப்படுத்துவதற்காக பகிர்வு பணியிடங்கள், ஜெனரேட்டர்கள் மற்றும் சோலார் பேனல்களை பயன்படுத்துகின்றனர். தெற்கு இஸ்ரேலில் உள்ள இந்த பகுதியிலிருந்து பார்க்கும்போது காசா பகுதி தெளிவாக தெரிகிறது. அங்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய அழிவை பார்க்கும்போது காசா இன்னும் ஓர் உயர் தொழில்நுட்ப மையமாக திகழ்கிறது என்பதை நம்புவது கடினமாக உள்ளது. சமீபத்திய போருக்கு முன்பே ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருந்த காசா இஸ்ரேலும் எகிப்தும் விதித்த முற்றுகையின் கீழ் இருந்தது. எனவே இணையவழி தொலைதூர சுய தொழில் காசாவில் உள்ள பட்டதாரிகள் பலருக்கும் முக்கியமான வாழ்வாதாரமாக இருந்தது. இந்த துறையை மீண்டும் புத்துயிர் பெற செய்வதற்காக மனிதநேய அமைப்புகள் உதவி செய்து வருகின்றன.
6: இதனை நாங்கள் தற்போது டிஜிட்டல் வாழ்வாதாரம் என்று அழைக்கிறோம். காசாவில் வசிக்கும் மக்களில் கிட்டத்தட்ட 80% பேருக்கு எவ்வித வருமானமும் இல்லாத நிலையில் அவர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்புவதற்கு உதவுவது மிகவும் முக்கியம்.
4: வாலா ஒலிடிஸ் சிலிகான் வேலியில் உள்ள வழிகாட்டி ஒருவருடன் AI குறித்து கலந்துரையாடுகிறார். 24 வயதில் தனது குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டுபவராக இருக்கும் அவர் காயமடைந்த தனது சகோதரியை பாதுகாப்பாக வெளியேற்ற முயற்சித்து வருகிறார். துபாயை சேர்ந்த ஒரு நிறுவனத்தில் வீட்டில் இருந்தபடியே பணிபுரியும் புதிய வேலை அவருக்கு கிடைத்துள்ளது.
7: என் குடும்பத்தினருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதும் சிகிச்சைக்காக என் சகோதரி காசாவில் இருந்து வெளியேற உதவுவதுமே எனது முன்னுரிமையாகும். அதோடு வெளிநாட்டில் படிப்பதற்கான உதவித்தொகையை பெறவும் முயற்சி செய்து வருகிறேன்.
4: பழுதடைந்த மடிக்கணினிகள், வங்கி பரிவர்த்தனைகளுக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் கிட்டத்தட்ட தினமும் நடைபெறும் குண்டுவெடிப்புகள் என அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இது பலர் இணைந்து பணியாற்றும் கூட்டு பணியிடம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்ட காட்சி. இதற்கிடையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் ஹமாஸ் அமைப்பை குறிவைத்து தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதாக இஸ்ரேல் கூறுகிறது. காசாவின் மீட்பு பணிகள் ஒட்டுமொத்தமாக இன்னும் ஸ்தம்பித்துள்ள நிலையிலும் அங்குள்ள தொழில்நுட்ப பணியாளர்கள் தங்களின் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை இழக்காமல் முன்னேற முயற்சித்து வருகின்றனர்.
1: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான இடைக்கால ஒப்பந்தத்தை ஓமானுடன் இறுதி செய்யும் நிலையை நெருங்கிவிட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த வழித்தடத்தின் புவியியல் அமைவிடங்கள் தொடர்பாக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக புதன்கிழமையன்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஆனால் குறிப்பிட்ட சில 3 தரப்பினர் இந்த நடைமுறைக்கு தடையாக இருக்காமல் இருந்தால் மட்டுமே அந்த ஒப்பந்தம் முன்னேறும் என்றும் அவர் எச்சரித்தார். மறுபுறம் ஹோர்முஸ் நீரிணை மிக விரைவில் திறக்கப்படாவிட்டால் ஈரான் கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக பங்காற்றி வரும் பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கும் தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கும் வழிவகுக்கும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான இந்த சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து பிபிசியின் பாரசீக பிரிவு செய்தியாளர் பரான் அப்பாசி வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம்.
7: ஈரானும் ஒமானும் ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக கூறப்படுவது ஈரானின் அதி உயர் தலைவர் அமைதியை விரும்புகிறார் என்பதையே காட்டுகிறது. ஆனால் எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. ஹோர்முஸ் நீரிணையின் மீது ஈரான் கொண்டுள்ள செல்வாக்கையும் கட்டுப்பாட்டையும் விட்டுக் கொடுக்க அவர் விரும்பவில்லை. இந்த மோதலில் தாம் பின்வாங்கியதாக தோன்றாமல் இருக்கவும் உள்நாட்டில் தனது நிலையை வலுப்படுத்தவும் அவர் விரும்புகிறார். ஈரானின் இஸ்லாமிய ஆட்சி தற்போது பல்வேறு உள்நாட்டு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. பொருளாதார அழுத்தங்களும் தொடர்கின்றன. கடந்த காலங்களில் அரசுக்கு எதிரான போராட்டங்களும் நடைபெற்றுள்ளன. எனவே தற்போதைய ஆட்சியின் நிலைத்தன்மையை பேணுவதோடு வெளிநாட்டு தாக்குதல்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதையும் அதி உயர் தலைவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார்.
1: டெல்லியில் நடைபெற்ற ஒரு ஊடக சந்திப்பு நிகழ்வில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நேரலையில் பங்கேற்று ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். இந்த நிகழ்வினால் அதிருப்தி அடைந்த வங்கதேச அரசு கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் சுபஜோதி கோஷ் வழங்கும் விரிவான விவரங்களை பார்க்கலாம்.
8: Well, it all started with Sheikh Hasina's live press interaction in Delhi's Foreign Correspondents Club on Wednesday evening.
2: டெல்லியில் உள்ள ஃபாரின் கரஸ்பாண்டன்ஸ் கிளப்பில் புதன்கிழமை மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில்தான் இந்த சர்ச்சை தொடங்கியது. இதற்கு முன்பு ஷேக் ஹசீனாவின் பதிவு செய்யப்பட்ட ஒலி உரைகள் மட்டுமே ஒளிபரப்பப்பட்ட நிலையில் இந்த முறை அவர் நேரலை வாயிலாக ஊடகவியலாளர்களின் 3-4 கேள்விகளுக்கு பதிலளித்தார்.
8: But this time, to many people's surprise, she appeared live. She took questions and even answered 3-4 questions. And that exactly made...
2: இந்த நிகழ்வினால் வங்கதேச அரசு கடும் அதிருப்தி அடைந்துள்ளது. இந்திய அரசு இதற்கு எப்படி அனுமதி அளித்தது என்று கேள்வி எழுப்பிய வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் புதன்கிழமை நள்ளிரவில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இந்திய ஊடகங்கள் மற்றும் FCC உறுப்பினர்கள் முன்னிலையில் ஷேக் ஹசீனா நேரலையில் பங்கேற்றது இந்திய அரசின் ஒப்புதலுடனேயே நடந்ததாக வங்கதேசம் கருதியுள்ளது. அந்த காரணத்தால் தான் அவர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் இருந்தே தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது.
8: If you read the statement, that was very clear. Now, on the 4th August, India made it clear officially.
2: August 4 அன்று டெல்லியில் நடைபெற்ற FCC நிகழ்ச்சிக்கும் அதில் ஷேக் ஹசீனா பங்கேற்கும் செய்தியாளர் சந்திப்புக்கும் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் ஷேக் ஹசீனா நேரலையில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்ததையும் டிசம்பரில் வங்கதேசத்திற்கு திரும்புவது குறித்து தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெளிவுபடுத்தியதையும் வங்கதேசம் கவனித்தது. இதனால் அதிருப்தி அடைந்த வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் இதுகுறித்து ஓர் அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையின் மொழி நடை ஒப்பீட்டளவில் ராஜீய ரீதியிலற்ற துணியில் அமைந்திருந்ததாக சிலர்
8: கருதுகின்றனர்.
2: எது எப்படி இருந்தாலும் இந்தியா வங்கதேசம் இடையிலான ராஜீய பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. டெல்லியில் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வங்கதேச கிரிக்கெட் வீரருமான ஷகிப் அல் ஹசனும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டிருந்தார். தற்போது அவர் இலங்கை பிரீமியர் லீக் தொடரில் விளையாடி வருவதால் நேற்று இரவு அவர் கொழும்பில் இருந்தார். இதற்கிடையில் வங்கதேசத்தின் மகுரா மாவட்டத்தில் உள்ள ஷகிப் அல் ஹசனின் பூர்வீக வீடு நேற்று நள்ளிரவில் தாக்கப்பட்டது. அந்த வீடு அடித்து நொறுக்கப்பட்டதுடன் பின்னர் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அவரது பூர்வீக வீடு தீப்பற்றி எரிவதை காட்டும் காணொலிகளும்
8: வெளியாகியுள்ளன.
2: இந்த நிகழ்வு மக்களின் கடும் கோபத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் வங்கதேசத்தில் போராட்டக்காரர்கள் ஹசீனாவின் ஆட்சியை பாசிச ஆட்சி என்று விமர்சிக்கின்றனர். பிரபல கிரிக்கெட் வீரரான ஷகிப் அல் ஹசன் வீட்டின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது ஹசீனா மற்றும் அவரது ஆட்சியின் மீது மக்களுக்கு இன்னும் எவ்வளவு தீவிரமான கோபமும் விரக்தியும் உள்ளது என்பதை காட்டுகிறது.
1: ஆப்பிரிக்காவில் அடர்ந்த வெப்பமண்டல காடுகளில் காணப்பட்ட கருப்பு நிற ரோமம் கொண்ட ஒரு குரங்கு இனம் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு வனவிலங்கு பாதுகாப்பாளர்களால் முதன் முதலில் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது அது ஒரு புதிய இனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசில் உள்ள லொமாமி தேசிய பூங்காவில் உள்ள இந்த அபூர்வ குரங்கு இனத்தின் தனித்துவமான உருவ அம்சங்கள் வரலாற்றிலேயே முதன்முறையாக தற்போதுதான் கேமராவில் படம் பிடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து BBC செய்தியாளர் விக்டோரியா கில் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
9: கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு மரக்கிளைகளுக்கு நடுவே ஒரு குரங்கின் வால் பகுதி மட்டும் மங்கலாக பதிவாக இருந்த ஒரு புகைப்படத்திலிருந்துதான் இந்த தேடல் தொடங்கியது. அந்த விசித்திர தோற்றம் கொண்ட குரங்கு இனம் இருப்பதற்கான முதல் ஆதாரமும் அதுதான். அதையடுத்து காங்கோ ஜனநாயக குடியரசின் லொமாமி தேசிய பூங்காவின் அடர்ந்த காடுகளுக்குள் ஒலிவாங்கிகள், கேமராக்கள் மற்றும் மரபணு பரிசோதனை கருவிகளுடன் ஆய்வாளர்கள் களமிறங்கினர். முன்பு கொலாபஸ் காங்கோயென்சிஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த குரங்கு இனம் அறிவியல் உலகிற்கு முற்றிலும் புதியதொரு உயிரினம் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
10: குரங்கு இனம் ஒன்றுக்கு காங்கோ மக்கள் அறியப்படும் காங்கோலிஸ் என்னும் பெயரே வைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த உணர்வு உண்மையிலேயே விவரிக்க முடியாத ஒன்று. ஒரு புதிய உயிரினத்தை கண்டறிந்தது மிகவும் ஆச்சரியம் அளிக்கிறது. குரங்குகள் அல்லது முதன்மை பாலூட்டிகள் வகைகளை தாண்டி ஒட்டுமொத்த பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதற்கும் இந்த சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் இது நமக்கு உணர்த்துகிறது.
9: பிரபல கொலோபஸ் குரங்கின குடும்பத்தைச் சேர்ந்த இந்த புதிய உயிரினம் தாவரங்களை மட்டும் உண்ணக்கூடிய பெருவிரல்கள் இல்லாத பாலூட்டியாகும். இவை எப்போதும் மரங்களின் உச்சியிலேயே வாழும் தன்மை கொண்டவை. இந்த விலங்குகளின் தனித்துவமான இளஞ்சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிற உதடுகள் பிற விலங்குகளுக்கு ஒரு காட்சி சமிக்கையாக இருக்கக்கூடும் என்றும் குறிப்பாக இணையை ஈர்க்கும் பணியில் அவை உதவக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
7: அடர்ந்த வெப்பமண்டல காட்டுப்பகுதியில் தனது வருகையை வெளிப்படுத்த இந்த குரங்குகள் எழுப்பும் கர்ஜனை போன்ற பிரத்யேக குரல் ஓசை மிக தனித்துவமான ஒன்றாகும். கொலோபஸ் காங்கோயன்சிஸ் குறித்து இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இருப்பினும் இது நாட்டின் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்தில் மட்டுமே காணப்படும் அரிய வகை உயிரினமாக தெரிகிறது. தற்போது இது அதிகாரப்பூர்வமாக ஒரு புதிய மற்றும் தனித்துவமான உயிரினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அரிதாகவே கண்ணில் தென்படும் இந்த அபூர்வ குரங்குகளை இனி முறைப்படி பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது.
1: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கு பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்.
11: If you're looking for a low-cost way to promote your business, why not consider using 88.9 Win FM? We could be the station for you, as we are part of one of Australia's fastest-growing areas. We have a unique range of programming, from ethnic radio broadcasts to specialised music shows to community talkback and live sports coverage. For further details on promoting your business on 88.9 Win FM, contact sponsor coordinator Trudy Burke at winfm.org.au or call 0433 996 222. 88.9 Win FM, the sound of the West.

வானிசை வானொலி நேயர்களே, அடுத்து வருவது இன்று ஒரு சிந்தனை. வானிசை நேயர்களுக்கு ஐயப்பனின் அன்பு வணக்கங்கள். இன்று ஒரு சிந்தனையில் நாம் பார்க்க இருப்பது நினைவாற்றல். அதாவது நினைவாற்றல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாபக மருந்து இல்லாமல் நினைவோடு இருக்கிறதுக்கு தான் நினைவாற்றல்னு சொல்கிறாங்க. சிறு வயசில் இருக்கிறப்ப நம்ம நினைவெல்லாம் பசுமரத்து ஆணி போல் மனசில் நல்லா பதியும். வயசாக ஆக நமக்கு என்னென்ன பல வேலைகள் வருது, பல பிரச்சனைகள் வருது இல்லையா, அதனால் ஞாபகம் வருது குறைஞ்சிக்கிட்டே வருது. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு பொதுவாகவே ஒரு வயது வந்த பிறகு நாம் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி படுக்கையில் உட்காரும்போது நம்ம நினைக்கணும், என்ன ஒரு 5 நிமிஷம் மாற்றம் நினைக்கணும். காலையில் என்ன செய்தோம், மத்தியானம் என்ன செய்தோம், என்னென்ன ஒர்க்கு பார்த்தோம், யார்கிட்ட பேசணும், என்னென்ன பேசணும், இதெல்லாம் திரும்பி பார்த்து பார்த்தோம்னா நமக்கு அந்த நினைவுகள்லாம் வரும். ஓ சரி, கரெக்டாக தான் நம்ம நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படுக்க போயிட்டோம்னா அதே போல் நமக்கு கொஞ்சம் டெவலப் ஆகும், வளர்ச்சி அடையும் நினைவாற்றல்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நமக்கு பிறர் செய்த நன்மையை மறக்கக்கூடாது. நமக்கு யாரும் தீமை செய்தாங்கன்னு வச்சுங்க, அதை நம்ம மறந்துடணும். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்காரு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது இன்றே மறப்பது நன்று என்று. அதே போல் தீமை செய்வதை ஏன் நாம் மறக்க வேண்டுமென்றால், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆகாதே நாவினால் சுட்ட வடு. தீயில் பட்ட காயம் கூட ஆறிடும், ஆனால் அவங்க சொன்ன சொல்லு வந்து நமக்கு ஆறாதும்பாங்க இல்லையா, அதை நம்ம மறந்துடணும், அப்போ தான் பகை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு பொருளை வைத்தோம்னா அந்த பொருளை எங்கே வச்சோம் அப்படின்னு நம்ம சிந்தித்து வைக்கும்போதே நம்ம நினச்சிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பேனாவை ஒரு டேபிளில் வைக்கிறோம்னு வச்சுங்க, அந்த பேனாவை வச்சுட்டு போன பிறகு திரும்பி வர்றப்ப நம்ம பேனாவை எங்கே வச்சோம், ஓ டேபிளில் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைவாக எடுப்போம். நேற்றுக்கு சேப்பு கலர் சட்டை போட்டோம், இன்றைக்கி ஒயிட் கலர் சட்டை போட்டுக்கிட்டு போவோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த அதையும் மறக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் தானே சொல்லக்கூடாது, அதையும் மறக்காமல் நம்ம செயல்படுத்த முனையணும். இப்படி செய்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு ஆற்றலும் பெருகிட்டே போகும். ஒரு சின்ன கதை என்னென்னா, ஒரு நண்பர் வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னார், சில விஷயங்கள்லாம் பேசினார், சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்ட பிறகு மறுபடியும் திரும்பி வந்து, எங்கே என் கண்ணாடியை இங்கே வச்சுட்டு போனேண்ணா அப்படின்னு கேட்டார். அப்படியா, அவரை பார்த்தேன், எங்கள் வீட்டில் பெரிய நிலக்கண்ணாடி ஒன்று செவத்தில் மாட்டியிருக்கு. நான் சொன்னேன், அந்த கண்ணாடியை போய் பாருங்கள், அந்த கண்ணாடியை பார்த்திங்கன்னா தெரியும் அப்படின்னார். இவர் போய் நேராக அந்த கண்ணாடி மாட்டியிருந்ததை பார்த்தார். ஆமாம்ல, என் கண்ணாடி என் கண்ணில் தான் மாட்டிகிட்டு இருக்கேன், அதே தெரியல பாருங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ பாருங்கள், அவர் தன் கண்ணாடியை தன் கண்ணிலே மாட்டிகிட்டு இருக்கிறதையே மறந்துட்டார். எவ்வளோ சீக்கிரம் மறந்துடுறாரு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது, நினைவாற்றல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் கூட எக்ஸாம் வைக்கிறாங்க, ஏன்னா பரீட்சை டயத்தில் படித்ததெல்லாம் நினைவு வந்து அங்கே எழுதுகிறாங்களாங்கிறதுக்கு ஒரு பரீட்சை தான் பரீட்சை. இதுதான் இன்று ஒரு சிந்தனை.

0: நீலி நேரம் சரியாக 7:31 முறங்கள் நேர்கள் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் எமது ஒலிபரப்பு 8 மணி வரை தொடர்ந்து ஒலிக்கும் என்பதனை அறியத்தந்து தொடர்ந்து வரும் தொடர் நிகழ்ச்சி கல்கியின் பொன்னியின் செல்வன். இந்த நிகழ்ச்சியை வானலைக்கென வடிவமைத்து வழங்குகின்றார் மெல்பேர்னில் இருந்து காயத்ரி அவர்கள்.
1: மாலை வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் காயத்ரி. கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கலாமா?
2: பாகம் 3 அத்தியாயம் 18 நிமித்தக்காரன். நம்பியாண்டார் நம்பியை வரவேற்பதற்காக கூடியிருந்த சபை களையும் சமயத்தில் பெரிய மகாராணி தம் செல்வக்குமாரனிடம், மகனே, நான் இவர்களை அரண்மனை வாசல் வரையில் சென்று வழி அனுப்பிவிட்டு வருகிறேன். அதற்குள் நீ உன் இருப்பிடம் சென்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு திரும்பி வா. உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார். ஆகட்டும் தாயே என்று சொல்லிவிட்டு மதுராந்தகர் புறப்பட்டார். அரண்மனையில் அவர் தங்கியிருந்த பகுதிக்கு போனார். அவருடைய உள்ளத்தில் ஆத்திரமும் அசூயையும் கொழுந்துவிட்டு எரிந்தன. யாரோ வழியோடு போகிற ஆண்டி பண்டாரத்துக்கு எவ்வளவு தடபுடலான மரியாதைகள்! ராஜகுலத்தின் கௌரவத்துக்கே தன் தாயினால் பங்கம் நேர்ந்துவிடும் போலல்லவா இருக்கிறது. பழுவேட்டரையர்கள் தம் அன்னையை பற்றி அடிக்கடி குறை சொல்லுவதில் வியப்பு ஒன்றுமில்லை. உடம்பில் சாம்பலை பூசி

0: கொண்டு ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொண்டு யார் வந்தாலும் பெரிய மகாராணிக்கு போதும். பதிகம் ஒன்றும் அவன் பாடிக்கொண்டு வந்துவிட வேண்டும். அல்லது கோயில் குளம் திருப்பணி என்று சொல்லிக் கொண்டு வந்துவிட வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு அள்ளி கொடுத்து ராஜாங்க பொக்கிஷத்தையே இவர் சூனியமாக்கி விடுவார் போலிருக்கிறது. போதாக்குறைக்கு இளவரசி குந்தவை ஒருத்தி எப்போதும் அருகில் இருக்கிறாள். கோவில் திருப்பணி செய்து மிச்சம் ஏதேனும் இருந்தால் அதை மருத்துவ சாலை ஏற்படுத்துவதற்காக செலவிட்டு விடுகிறாள். இப்படியெல்லாம் இவர்கள் செய்வதற்கு இடம் கொடுத்து வந்தால் நாளை நம்முடைய மனோரதம் எப்படி நிறைவேறும்? சோழ சிங்காதனத்தில் ஏறி நாலா திசைகளிலும் சோழ சைன்யங்களை அனுப்பி இந்த நில உலகம் முழுவதையும் வென்று ஒரு குடைநிழலில் ஆளுவது எவ்விதம் நடைபெறும்? மறுபடியும் பெரிய மகாராணிக்கு மகனிடம் ஏதோ அந்தரங்கம் பேச வேண்டுமாம். என்ன அந்தரங்கத்தை சொல்லப் போகிறாரோ தெரியவில்லை. ஆஷ்டாங்க யோகம், இயம நியம நித்தியாசனம் ஆகியவற்றை குறித்து ஒருவேளை பேச ஆரம்பித்து விடுவார். கண்களின் பார்வையை மூக்கு நுனியில் செலுத்தி குண்டலினியை மேல் நோக்கி கொண்டு வருவதனால் 64 கலைகளையும் கல்லாமல் கற்கும் முறையை பற்றி ஒருவேளை உபதேசிக்க ஆரம்பித்து விடுவார். அல்லது நடராஜருடைய ஆனந்த கூத்தின் உட்பொருளை குறித்தும், அவருடைய சடாமகுடம் எதை குறிக்கிறது, அவர் அணிந்திருக்கும் பிறை எதை குறிக்கிறது என்பவை குறித்தும் சொல்ல ஆரம்பித்து விடுவார். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லித்தான் நம்மை உலகம் அரை பைத்தியம் என்று பரிகசிக்கும்படியான நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். அம்மாதிரி பேச்சுகளுக்கு இனிமேல் இடம் கொடுக்க கூடாது. அவர் பேசித்தான் தீருவேன் என்றாலும் நாம் காதிலே வாங்கிக் கொள்ளக்கூடாது. இருக்கட்டும், அன்னை மீண்டும் கூப்பிட்டு அனுப்புவதற்குள் அந்த நிமித்தக்காரனிடம் பேசியாக வேண்டும். யாருமே அறிந்திருக்க முடியாத இரண்டு மர்மமான செய்திகளை அவன் எப்படி அறிந்து கொண்டான்? அதை நினைத்து பார்த்தால் ஒரு வியப்பாக அல்லவா இருக்கிறது? அதிசயமான சக்தி அவனிடம் ஏதோ இருக்க வேண்டும். சென்று போன நிகழ்ச்சிகளை அறிந்து கூறியது போல் வருங்காலத்தில் நடக்கப் போவதை பற்றியும் அவனால் கூற முடியுமா? அவனையே கேட்டு பார்த்து விடலாம். சபையிலிருந்து தாம் புறப்படும் சமயத்தில் நிமித்தக்காரன் அங்குமிங்கும் பார்த்து கொண்டு தயங்கி தயங்கி நிற்பதை மதுராந்தகர் கவனித்தார். அவனை தம்முடன் வரும்படி சமிஞ்ஞையால் கட்டளையிட்டார். வந்தியத்தேவனுடைய கண்கள் இளவரசியின் முகத்தை பார்க்கவும் நயன பாஷையினால் செய்தி உணர்த்தவும் ஆர்வம் கொண்டிருந்தன. ஆனால் இளவரசி மீண்டும் அவனை திரும்பி கூட பாராமல் பெரிய மகாராணியுடன் போய்விட்டாள். இது என்ன, தன்னை இளவரசி அடியோடு மறந்து விட்டாரா? அப்படித்தான் இருக்க வேண்டும். எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பேரை அவர் தினம் தினம் பார்த்து வருகிறார். ஒரு தடவை இரண்டு தடவை பார்த்த தம்முடைய முகம் அவர் மனத்தில் எவ்விதம் நினைவிருக்கும்? நான் பைத்தியக்காரன். இரவும் பகலும் எத்தனை எத்தனையோ விபரீத சம்பவங்கள், அபாயங்கள் இடையிலும் இளவரசியின் திருமுகத்தையே நினைத்து கொண்டிருந்தேன். இளவரசி எதற்காக என்னை நினைத்திருக்க வேண்டும்? தேனி தேனை விரும்பி மலரை சுற்றி சுற்றி வருகிறது. மலருக்கு தேனியை பற்றி என்ன கவலை? மலர் சூரியனை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டிருக்கிறது. குந்தவையின் முகமலரை விரிய செய்யும் சூரிய தேவன் யாரோ? ஆயினும் தன்னை எதற்காக அனுப்பினாரோ அந்த செய்தியை தெரிந்து கொள்வதிலே கூட அவருக்கு ஆர்வம் இல்லாமலா போய்விடும்? தனக்கு முன்னாலே யாராவது வந்து சொல்லியிருப்பார்களோ? அது எப்படி முடியும்? இல்லை இல்லை, அவர் ஏதோ கவலையில் ஆழ்ந்திருக்கிறார் என்பதையும் அவர் முகம் நன்றாக காட்டியது. தன்னை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் காரணமாயிருக்க வேண்டும். அந்தரங்க ஓலை எடுத்துக்கொண்டு இலங்கை சென்ற தூதன் மதுராந்தக தேவரின் பரிவாரங்களில் ஒருவனாக சபைக்கு வந்தால் எப்படி அடையாளம் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள முடியும்? ஆஹா, இளவரசியை சந்தித்து அந்நகரில் நுழைவதற்கு தான் கையாண்ட யுக்திகளை பற்றி சொல்லும் போது அவர் எவ்வளவு ஆச்சரியமடைவார்! ஆனால் சந்திப்பது எப்படி? செய்தி சொல்லி அனுப்புவது எப்படி? நிமித்தக்காரா, என்ன யோசனையில் ஆழ்ந்திருக்கிறாய் என்ற மதுராந்தகரின் குரலை கேட்டு வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். அதற்குள்ளே அவர் அரண்மனையில் மதுராந்தக தேவருடைய தனி அறைக்கு வந்திருந்தார்கள். அந்த நாளில் சோதிடர்கள், ஆரூடக்காரர்கள், ரேகை பார்த்து குறி சொல்வோர், நிமித்தக்காரர் என்று வருங்காலத்தை பற்றி சொல்வோர் பலர் இருந்தனர். சோதிடர்கள் ஜாதகம் பார்த்தும் கிரகங்கள் நட்சத்திரங்களின் சஞ்சாரத்தை கணித்தும் ஜோதிடம் சொல்வார்கள். ஆரூடக்காரர்கள் தங்களிடம் வருவோர் பேசும் சொற்களை கொண்டும் ஆரூடம் கேட்கும் வேலையை கொண்டும் 108 ஓர் இலக்கம் சொல்லும்படி கேட்டும் சுபாசுபங்களை பற்றி பொதுப்படையாக சொல்லுவார்கள். ரேகை சாஸ்திரமோ அன்றைக்கு இருந்தபடியே இன்றைக்கும் இருந்து வருகிறது. நிமித்தக்காரர்கள் என்பவர்கள் ஞான திருஷ்டி படைத்த முனிபுங்கவர்களைப் போல் அகக்கண்ணால் பார்க்கும் ஆற்றலுடையவர்கள். அவர்கள் மனத்தை ஒருமுகப்படுத்தி வைத்துக் கொண்டு அகக்கண்ணின் உதவியினால் முக்கால நிகழ்ச்சிகளையும் நேரில் பார்ப்பது போல் பார்த்து உரைப்பார்கள். சிலர் புறக்கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்து சொல்வார்கள். இன்னும் சிலர் தீப்பிழம்பை உற்று நோக்கிய வண்ணம் மனத்தை ஒருமுகப்படுத்திக் கொண்டு நடந்து போன நடந்து போகிற நிகழ்ச்சிகளை அந்த தீபப்பிழம்பில் பார்த்து சொல்லுவார்கள். இன்னும் சிலருக்கு எதிர்பட்டவர்களின் முகத்தை பார்க்கும் போதே அவர்களுடைய சென்ற கால வரலாறும் வருங்கால வரலாறும் மனதில் தோன்றிவிடும். இத்தகைய அதிசய சக்திகள் படைத்தவர்களை தவிர காக்கை இடம் போயிற்றா, பலம் போயிற்றா என்பது முதலான வெளி நிகழ்ச்சிகளைக் கொண்டு சகுன பலன்களை உரைக்கும் சாதாரண நிமித்தக்காரர்களும் உண்டு. வந்தியத்தேவன் தன்னை நிமித்தக்காரா என்று மதுராந்தகர் அழைத்ததும் திடுக்கிட்டான். இளவரசர் மேலும் தன்னை என்னென்ன கேள்விகள் கேட்பாரோ தெரியவில்லை. அவற்றுக்கெல்லாம் சாமர்த்தியமாக தக்க விடை கூறி சமாளித்துக் கொள்ள வேண்டும். கடவுளே, இங்கிருந்து இவரிடம் எப்படி தப்பித்து செல்வது? இளவரசியை தனியாக சந்தித்து பேசுவது எப்படி? வேறு யோசனை ஒன்றுமில்லை ஐயா. நான் நிமித்தக்காரனாயிருப்பதை காட்டிலும் இப்போது சபையில் பார்த்த பிள்ளையைப் போல் 4 பதிகங்களை கற்றிருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். எனக்கும் எவ்வளவு உபசார மரியாதையெல்லாம் நடக்கும் என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றான். யார் வேண்டாம் என்றார்கள்? நீயும் தேவார திருப்பதிகம் கற்றுக்கொண்டு பாடுவதுதானே? இன்னாருக்கு இன்னபடி என்று எழுதியிருப்பது போலத்தானே நடக்கும் இளவரசே? தீன் ஆசைப்பட்டு என்ன பயன்? பதிகம் பாடிய அந்த பிள்ளையை பற்றி உனக்கு என்ன தோன்றுகிறது? அவனுடைய யோகம் மிக உயர்ந்த யோகம். சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது. மன்னர்களும் மகாராணிகளும் அந்த பிள்ளைக்கு மரியாதை செய்வார்கள். மகான்களுடைய பெயருடனே அவருடைய பெயரும் சேர்ந்து இப்பூவுலகத்தில் நெடுங்காலம் விளங்கும். வல்லவரையன் ஏதோ குருட்டாம்போக்காக இவ்விதம் கூறினான். ஆனால் மதுராந்தகருடைய மனத்தில் அவனுடைய வார்த்தைகள் பெருங்கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டன. என்னுடைய யோகம் எப்படி என்று சொல் பார்க்கலாம். அவனுடைய யோகத்தைப் போலவே தங்கள் யோகமும் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது. ஆனால் இன்னும் மேலானது. அப்பனே, கொஞ்சம் விவரமாக சொல் பார்க்கலாம். வல்லவரையன் என்ன சொல்வது என்று யோசிக்க அவகாசம் வேண்டினான். ஆகையால் இப்படியெல்லாம் அவசரப்பட்டால் முடியுமா? விவரமாக சொல்ல வேண்டுமானால் தீபம் ஏற்றி வைத்து அகிர்புகை போட சொல்ல வேண்டும். தாங்களும் தீபத்துக்கு பின்னால் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அப்போது வருங்கால நிகழ்ச்சிகளை நடக்கப் போகிறபடியே பார்த்து சொல்லுவேன். மதுராந்தகர் பரபரப்பு அடைந்து தீபம் ஏற்றி வைக்கும்படியும் அகிர்புகை போடும்படியும் கட்டளையிட்டார். தீபத்துக்கு முன்னாலும் பின்னாலும் 2 மனைகளும் போடப்பட்டன. மதுராந்தகர் ஒரு மனையில் உட்கார்ந்த பின்னர் அவருக்கெதிரே வந்தியத்தேவனும் உட்கார்ந்தான். கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தான். அவனுடைய வாய் ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. பிறகு அவன் உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கி கொண்டு ஆவேசம் வந்தவனைப் போல் நடித்தான். வெறியாட்டக்காரனைப் போல் அவன் உடல் நடுங்கிற்று. பின்னர் கண்களை அகலத் திறந்தான். எதிரிலிருந்த தீபத்தின் பிழம்பை உற்று பார்க்கலானான். சற்று நேரம் பார்த்துவிட்டு மதுராந்தக தேவரை நோக்கி, ஐயா, தங்களை பற்றி அலட்சியமாக நான் ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டும். தங்களுடைய யோகம் சாதாரண யோகம் அல்ல. அங்கே சபையில் உட்கார்ந்து பாட்டு படித்த பிள்ளையின் யோகத்துக்கும் தங்கள் யோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அந்த பிள்ளையின் யோகம் அரசர்களின் ஆதரவினால் ஏற்படும் ராஜயோகம். தங்களுடைய யோகத்தை பற்றி இந்த தீபத்திலே நான் காண்பது ஆஹா, என்னையே பிரமிக்க செய்கிறது என்றான். அப்படி என்ன காண்கிறாய்? சொல், சொல் என்றார் மதுராந்தகர். ஆஹா, எப்படி சொல்வேன்? சொல்வதற்கு வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லை. கண்ணு கெட்டிய தூரம் மணிமுடி தரித்த மன்னர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். மந்திரிகளும் சாமந்தர்களும் அதிகாரிகளும் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு அப்பால் முடிவில்லாத கடலை போல் சேனா வீரர்கள் அலைமோதிக்கொண்டு நிற்கிறார்கள். அவர்கள் கையில் பிடித்த வேல்களும் வாள்களும் மார்பில் தரித்த கவசங்களும் ஒளி வீசி கண்ணை பறிக்கின்றன. தூரத்தில் உள்ள மாட மாளிகைகளின் மேல் ஜனங்கள் நின்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கோட்டை கொத்தளங்கள் மீதெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் நிற்கிறார்கள். அவர்கள் ஏதேதோ கோஷம் செய்கிறார்கள். சொல், மக்கள் என்ன கோஷமிடுகிறார்கள்?
1: நன்றி நேயர்களே, அடுத்த அத்தியாயம் அடுத்த வெள்ளி மாலை. மறக்காமல் இணைந்திருங்கள் வாணிசை FM இல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலியின் வெள்ளி மாலை தமிழ் ஒளிபரப்புகளை. எமது ஒளிபரப்புகளை நேர்கள் 88.9 பண்பலை வரிசையினூடாகவும் மற்றும் www.winfm.org.au எனும் இணையதளத்தினூடாகவும் கேட்டு மகிழலாம். இவ்வார நிகழ்ச்சியில் அடுத்து இன்னிசை வேந்தர்கள் சங்கர் கணேஷ் இரட்டையர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 37வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் எடுத்துட்டு வரும். ஒரு கலைஞனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கௌரவமே பார்க்கும்போது அவரை பாராட்டணும், அவருக்கு உரிய கௌரவத்தை வழங்கணும். அந்த வகையில் திரு சங்கர் அவர்கள் வந்து பாராட்டப்படாதது, கௌரவிக்கப்படாதது ஒரு சின்ன வருத்தமான விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு சில சேனல்களில் வந்து சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்தளவுக்கு நம்ம கௌரவிச்சிருக்கணும், பாராட்டியிருக்கணும், அதை பண்ண தவறிட்டோம். அந்த வகையில் வந்து என்னுடைய நிகழ்ச்சி இன்னிசை வேந்தர்கள் வந்து மற்ற சேனல்களில் இப்போது சங்கர் கணேஷை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சின்ன தூண்டுகோலாக இருந்தது அப்படிங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். April 2, 1985 வெளியான திரைப்படம் பாடும் வானம் பாடி. ஆனந்த் பாபு, ஜீவிதா, ராஜீவ் நடித்த திரைப்படம். ஹிந்தி படம் டிஸ்கோ டான்சர், அந்த படத்தோட ரீமேக் தான் பாடும் வானம் பாடி. இந்த படத்தில் வந்து ஆனந்த் பாபுவின் நடனம் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. டிஸ்கோ டான்சர் படத்தில் பப்பி லகரி போட்ட மெட்டுக்களை எடுத்து அதற்கு அப்படியே தமிழ் வடிவம் கொடுத்தார்கள் சங்கர் கணேஷ். டிஸ்கோ டான்சர் படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி ஆடிய நடனத்துக்கு இணையாக தமிழில் பாடம் வானும்படி படத்தில் ஆனந்த் பாபு ஆடினார். இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார். கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் இது.
1: நான் பாட, நான் ஆட, எல்லாரும் கூட பாடுங்கள், நான் ஒரு டிசி.
0: 1985 இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் சாங் தான்.
1: நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள்.
0: பாடும் வானம்பாடி படத்தில் ஆனந்த் பாபுவின் அருமையான நடனத்துடன் ஒரு பாடல். டிஸ்கோ டான்சர் படத்துக்கு இணையாக டான்ஸ் அமைத்திருப்பார் டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம். எஸ்பிபியின் அருமையான குரலில் உருவான பாடல். கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல். ஆனந்த் பாபுவின் நடனம், வாலியின் வரிகள், எஸ்பிபியின் குரல், மூன்றும் இணைந்த சூப்பர் ஹிட் சாங். பாடும் வானம் பாடி திரைப்படம் பாடல்களுக்காகவே 100 நாட்கள் ஓடிய படம். ஆனந்த் பாபுவின் நடனத்திற்கு ஒரு ரசிகர் பட்டாளமே உருவானது. ஆனந்த் பாபு டான்ஸ் பின்னி எடுத்திருப்பார். நா காமராசன் அவர்கள் எழுதிய பாடல் இந்த பாடல். பாடும் வானம்பாடி படத்தில் இசை சங்கர் கணேஷ், பப்பி லகரி என்ற டைட்டிலில் வரும். திருமதி பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல் இது. இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பப்பி லகரியின் ஹிந்தி மட்டுக்களை எடுத்து தமிழில் கொடுத்தனர் சங்கர் கணேஷ். ஆனால் பப்பி லகரியே ஒரு ஆங்கில ஆல்பத்திலிருந்து இந்த மிட்டை சுட்டிருப்பார். மலேசியா வாசுதேவன் இந்த பாடலை பாடியிருப்பார். நா காமராசன் எழுதிய பாடல் இது. இந்த பாடலை மலேசிய வாசுதேவனோடு இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம். ஏதோ தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும்தான் ஹிந்தி பாடல்கள்லேருந்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு பரவலாக ஒரு பேச்சு உண்டு. ஆனால் ஹிந்தி மியூசிக் டைரக்டர்ஸும் காப்பி தான். 1979 ஆண்டு வெளியான தி பகல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தில் இடம்பெற்ற பாடல் இது. இந்த டியூனை எடுத்து தான் ஹிந்தியில பப்பி லஹிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த டியூன் மீண்டும் பாடும் பானும்பாடி படத்துல மலேசியா சிவன் மற்றும் வாணிஜரம் குரல்களில் ஒலித்தது. பாடும் பானும்பாடி படத்தில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல் இது. நடிகர் நாகேஷ்காக எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பார். எஸ்பிபியோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் லதா கண்ணன். 27/7/1985 வெளியான திரைப்படம் விஸ்வநாதன் வேலை வேணும். கார்த்திக், ஆனந்த் பாபு, ஜீவிதா நடித்த படம். இதில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல் ஜனனி ஜனனி எனனி கவனி.
2: ஜனனி ஜனனி எனனி கவனி அம்பாலலிதா.
0: இந்த பாடலை ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார். கவிஞர் வாலி இந்த பாடலை எழுதியிருப்பார். ஜெயச்சந்திரனோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் எஸ் பி சைலஜா. சங்கர் கணேஷ் இசையில் அமைந்த ஒரு ஹிட் சாங் இது. ஆனந்த் பாபு அறிமுகமான நேரத்தில் அவர் நடிக்கும் படங்களில் அவருடைய நடன திறமை காட்டுவதற்காகவே ஒரு பாடல் இருக்கும். விஸ்வநாதன் வேலை வேண்டும் படத்திலும் அப்படி ஒரு பாடல் இருக்கு. இந்த ஆரம்ப மியூசிக்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அதிரடியா இருக்கும். சங்கர் கணேசன் இசைக்கேற்ப ஆனந்த் பாபுவின் அருமையான நடனம். கவிஞர் வாலியின் பாசிட்டிவான வரிகள்.
2: நேரம் காலம் நல்ல இருக்கு நினைச்சத முடிச்சு.
0: மலேசியா வாசுதேவன் இந்த பாடலை பாடியிருப்பார்.
2: முடிச்சிட துணிச்சலும் இருக்குது எனக்கு இளமை காலம் இனிமை காலம்.
0: கொண்டாட்டமான ஒரு பாடல்.
2: நேரம் காலம் நல்ல இருக்கு நினைச்சத முடிச்சிட.
0: விஸ்வநாதன் வேலை வேணும் படத்தில் எஸ்பிபி அவர்கள் பாடிய ஒரு பாடல் நான் ஒரு ஞானி மேலை நாட்டு பாணி. இந்த பாடலின் சிறப்பு என்னவென்றால் இந்த பாடலை எழுதியவர் டான்ஸ் மாஸ்டர் ரகுராம். அவர் தான் இந்த படத்தோட டைரக்டரும். டான்ஸ் மாஸ்டர் பாடலும் எழுதியிருக்கிறார் என்பது பலரும் அறியாத விஷயம். விஸ்வநாதன் வேலை வேணும் படத்தில் ஒரு புதுமையான பாடலை கவிஞர் வாலி எழுதியிருப்பார். குங்குமம் குமுதம் மூக்குத்தி முத்தாரம் இதயம் பேசுகிறது தாய், இதெல்லாம் வார பத்திரிகைகளின் பெயர். அதே போல மக்கள் குரல் முரசொலி இதெல்லாம் வந்து தினசரி பத்திரிகைகளின் பெயர். படம் வந்த சமயத்தில் ஹிட்டான பாடல் இது. April 12, 1985 வெளியான திரைப்படம் சிதம்பர ரகசியம். அருண் பாண்டியன் விசு நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் மாலை வருகின்ற நேரம்.
3: மாலை வருகிற நேரம்.
0: இந்த பாடலை ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார்.
3: ஒரு வகை தாகம்.
0: இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் இதயச்சந்திரன்.
3: போடுது தாளம் உதடுகள் எங்கும் வாலிப மேளம்.
0: ஜெயச்சந்திரனோடு இணைந்து பாடியவர் எஸ் பி சைலஜா. April 1, 1985 வெளியான திரைப்படம் அந்தஸ்து. ஜெய்சங்கர் லக்ஷ்மி முரளி நடித்த இந்த படத்தின் டைரக்டர் தியாகராஜன். இதில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் நேற்றைய வரையில் 16
4: இன்று முதல் நீ 17
0: இந்த பாடலை எஸ்பிவி பாடியிருப்பார்.
4: முதல் நீ 17 பார்வை என்பது பாலாறு.
0: எஸ்பிபியோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பகுதியில். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டது இன்னிசை வேந்தர்கள் இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் அவர்களின் இசைப்பயணம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியாக்கம் கணேஷ் ராமசாமி.

0: bitches with a ball and chain.
1: Where,
0: you send me half a ten.